அக்பர் டவுன்ல இருந்து கருணாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். பாடல் தெரிவிலும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாம் சொல்லிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு வெளிமலையில இருந்து அழகம்மா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பிள்ளை சுபகாரியங்கள் ஈடுபடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹெடன்லிருந்து யசோ தந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கங்கள், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று பகிர்ந்து கொண்டு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகலந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கங்களோட யுதாகரன் மவுஜின் வட்டவலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. பூனாகலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல ஸ்டீஃபன் ஸ்டைலிஸ்ட் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அறிவிப்பாளர் சகோதரி சிவானி அவர்களே, நல்லமா இருக்கீங்களா? நிகழ்ச்சியில் இன்னும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரேஷ்வான் வேறுவழியில இருந்து இதேவேளை புது குடியிருப்பு மட்டக்களப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில்நாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட ஜஸ்மின் பத்தனந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தலவாக்களையை சேர்ந்த தமிழ் ஆசான் ஜவஃபர் தன்னுடைய பிறந்தநாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்தமேப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கடவுள் இருந்து மனோ நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானை பாடுறது அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அறிவிப்பாளர் புவனேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. ரொம்ப நன்றி மும்தாஜ். இதுவரை இனிய காலை நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரமேஷ், யோகா, சரண்யா, அசிபா, அதே போல மிஷ்மிதா, விஜயா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு தர்ணியர்களிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கங்களோடு முருகேசன் சோழச்சேரி தென்காசிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கம் அக்கா மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், கடற்கரை ட்ரைட்டன் சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி பாலு கோயம்புத்தூர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. அன்பு மனைவி லதா மற்றும் மகன்மார்களான ராஜா மற்றும் சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இதுவரை ரோசலக்கம்மா குசல் ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு தயாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாராம். யதீஸ்வரி கவாஸ்கர், லவித்ரா, டிலுக்ஷன் திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலிக்கிட்டு பாடல்

முன்வாசம் திரைப்படத்துக்காக வித்யா சகடேசையில் பாடல் ஒலித்து வருகிறது. வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணிக்கிடந்து 48 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் இணைந்து கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு ரிஷி ஃபுட் வெள்ளவத்தை ஹோட்டலிருந்து ரொம்ப சுத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கஜன், அதே போல ஜனா, பாரதி, சுரேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவேளை மாத்தலை அனில் குமலி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாலசுப்ரமணியம் இதழ் கஸ்கிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அரி பிரகலாதன் வந்திருக்கிறாங்க. அப்புத்தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவேளை மாத்திலிருந்து சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அழகு சுந்தரம் பெண்குடாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாதுகை சின்ன தம்பி தனலட்சுமி, ராஜ லட்சுமி, அதே போல சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. மகேஷ் வந்திருக்கிறாங்க. பூனாகடைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவிலை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டு நாவலப்பட்டியிலிருந்து மேரி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் போல் மற்றும் மகள் அனுஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு தெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தை சந்தோஷ் பூக்கடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை கோபம் வந்திருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஸ்ரீநீலா நாவலப்பட்டியிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை சனோஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதழ் கஸ்கின லாசர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மஸ்கலியா பிரவுன் செட்ல இருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. விஸ்வநாதன் வந்திருக்கிறாங்க. எட்டியாந்தோடு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு சுப்பையா தயாகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்

நூற்றி ஐம்பது புள்ளி ஆறு நூற்றி ஐம்பது புள்ளி எட்டு அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். கலைப்பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சி நேரம் கலையாறு மணிக்கிடந்து ஏழு நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஏழாம் அறிவு திரைப்படத்துக்காக இடம்பெற்றோர் இனிமையான பாடல் தந்து நிகழ்ச்சியோடு அடுத்த மனித அமைத்தியாளர்களும் வந்திருக்கிறோம். இந்த பாடல் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து இன்னும் என்ன தோலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான
என்ன சொல்லி நாங்க யோசிப்போம். கண்டிப்பா நீங்க தொடங்கலாம், இன்றி நாள் உங்களுக்கான நாளாகவும் இருக்கும். எனவே அதே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட நாங்க வந்து தொடர்ச்சியா நாங்க ஒவ்வொரு வேலையும் சந்தோஷமா அப்படியே செய்து கொண்டே போகணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய கனவாகவும் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் பிடித்துக் கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0727 5705 போல 0727 5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த அமைப்பும் உடைய உத்தியோகபூர்வமான முகடும் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது. தொடர்ச்சியாக இந்த காலை புதின் வாழ்த்துக்களோடு பிடியல் நிகழ்ச்சி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:33 வரை. ராகு காலம் காலை 10:33 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:33 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் உதவி, மிதுனம் பக்தி, கடகம் சின சிம்மம் வரவு, கன்னி புகழ், துலாம் தனம், விருச்சிகம் ஆதாயம், தனுசு செலவு, மகரம் ஆக்கம், கும்பம் நன்மை, மீனம் நிறைவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் உதவி, மிதுனம் பக்தி, கடகம் சினம் சிம்மம் வரவு, கன்னி புகழ், துலாம் தனம், விருச்சிகம் ஆதாயம், தனுசு செலவு, மகரம் ஆக்கம், கும்பம் நன்மை, மீனம் நிறைவு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

முகவரி திரைப்படத்துக்காக தேனி சித்தென்றல் தேவாவின் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிறது. நேரம் காலை 6:21 இந்த வகையில் நிகழ்ச்சி ஓடிந்திருக்கும் சொந்தங்களை நாங்கபடியே இணைத்துக் கொள்வோம். இதமான காலை நேர வணக்கங்களோடு பகவந்தலாவ பெரிய எல்படையை மீட்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞன் ஜெயராமன் சந்திரகுமார் வெடியிலோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்களாம். அனலட்சுமி சகோதரரான விஸ்வநாதன், மனைவி ராஜினி, அன்பு மகன் ஹரிஷ், அதே போல ஹரிசரன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடவென்று கேட்டுக்கிறாங்க. டிகோயா புளியாவத்திலிருந்து பவுல்வின் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ரோனிகா, மகள் மார்களான டென்சிலா, கார்மேல் மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடவென்று கேட்டுக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு வெதமூலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி மதி, மகன் விது, மகள் அயனிகா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடவென்று கேட்டுக்கிறாங்க. பண்டாரவளிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், சபினாஸ், ரோஷன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடவென்று கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. இன்று என்னுடைய அன்பு மகன் விஷ்ணுவரதன் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக அம்மா ஜெயா, அப்பா முருகேஷ், தம்பி தருண் மற்றும் சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக தீகல வட்டவழிந்த முருகேஷ் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவதின வாழ்த்துக்களை வசந்த மேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சந்திரிகா, கவிஷாலினி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. திஸ்மிதா, யுவன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தாமோதரத்திலிருந்து புசல்லாவ தாமோதரன், இதேவேளை கேரளின் ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெஸ்டர்ன் ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தேமோதையை சேர்ந்த மகேந்திரன், மதி தம்பதிகளின் புதல்வி கபினயாயினி தன்னுடைய பிறந்தநாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அப்பா மகேந்திரன், அம்மா மதி மற்றும் தேமோதரி கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமாக அகவிதின வாழ்த்துக்களை கபினயாஷினி அவர்களுக்கு வசனம் எஃப்எம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். இதை வெளி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மீப்பிடி கந்தையிலிருந்து பிரசாத் வந்திருக்கிறாங்க. அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதை வெளி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு போக்காந்தி மணி வந்திருக்கிறாங்க. ஹட்டன் கலாதேவி, ஐயோத்துறை முருகதாஸ், சபிக்ஷன், தவிக்ஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதை வெளி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு டேக்கோய தரவாலை மீட்பிரிவு நேசரியிலும் துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ராஜா வந்திருக்கிறாங்க. வட்டவளை புகையத நிலையத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாம் சொல்லியிருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவனன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சின்ன தம்பி சசிகாநாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மஸ்கிலியா பிரவுன் சிக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஹடன் நவீன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பேர்வலை இருந்து சமட் மாவத்தை நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஒரு தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா சொல்லியிருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ஜே எம் ரிஷ்வான் வந்திருக்கிறாங்க. பேருவலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தன்னை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு மயில்காந்தி ஸ்ரீதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். யாழ்ப்பாணம் உரும்புராய், பிரகாஷ், செல்வி, தீமோன், அதே போல ஹட்டன் ஜெயராம், தேகோவிட்டா, ரமேஷ் மற்றும் மஞ்சுளா, நபாவல, அபிஷாவளி, நீலுபா, அதே போல கொழும்பு, ராமர், சிவா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு கலாதேவன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான பாடல். ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நான் நிகழ்ச்சியின் விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றினாலும் நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் காற்றலையின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி சின்னங்களே. ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வை நடந்து கொள்ள முடியும். இன்று ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளடைவில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது கதிர்காம கந்தனுக்கு அரோகரா என்பதாக ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தினுடைய வருடாந்த தீர்த்தோற்சவம் நேற்று மாணிக்கங்கையில் நடைபெற்றிருக்கிறது. அதனை மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமான செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் ருகுணு கதிர்காம எஸ்எல பெறகிரவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசானக்கு கலந்து கொண்டு பல்வேறு முக்கியமான விடயங்களை பேசியிருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. அதுபோல இன்றைய தினம் கொழும்பு ஆடிவேல் விழாவினுடைய வெள்ளிரத பவனி என்பதாக செய்திகள் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறப்பு ஏடுகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அது குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பேசியிருக்கிறோம். மற்றும் ஒரு பிரதான விவகாரம் குறித்த செய்தியினை தினகரன் பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. போதைப் பொருட்களை கடத்துகின்ற மையமாக நாட்டை பயன்படுத்துகின்ற முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சுங்கத்துறை போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினுடைய பிரதிப்பணிப்பாளர் நுவான் அபேநாயக்கினுடைய கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தியை பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்த செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய வடக்கு பிராந்திய ஆவண காப்பகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் அதில் கலந்து கொண்டு அமைச்சர் சந்தன் அபிரத்ன ஒரு முக்கியமான விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். இனவாதத்துக்கு இனி இடம் இல்லை என்பதாக அவருடைய கருத்து அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வடக்கு மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம் என்ற கருத்தினை மேற்கோள் காட்டி அவருடைய செய்தி ஒன்றும் இன்றைய தின பத்திரிகைகளில் முக்கியமான செய்தியாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மெட்ரோ பஸ்கள் தற்பொழுது மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மற்றொரு தகவல் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைதளங்களில் முக்கியமான பேசு பொருளாக மாறியிருப்பதை நாங்கள் காணலாம். 104 புதிய மெட்ரோ பஸ்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த பிரதேசத்தில் இவை விடுவிக்கப்பட போகின்றன என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்த செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. பிள்ளையானுடைய அடிப்படை உரிமை மனு ஜனவரி 27 விசாரணை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் சுகீஸ்வர பண்டாருடைய பிணை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் வரை அவருக்கு விளக்கு முறையில் நீடிக்கப்பட்டிருப்பதான மற்றொரு தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் பதிலில் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய நிர்வாக தெரிவு வழக்கு ஆகஸ்ட் 28 ஒத்திவைக்கப்பட்டிருப்பதான மற்றொரு தகவலும் இன்றைய தினம் பதிலில் முக்கியமான செய்தியாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். மற்றொரு பிரதான விடயமும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விவகாரத்தில் தலைமை ஜெயிலரனுடைய சாட்சியத்தை ஊடகங்களில் வெளியிட நீதிமன்றம் தடை விதித்திருப்பதான முக்கியமான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல காலநிலையை மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்கள் முக்கியமான அறிவுறுத்தல்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் காணலாம். எல்லினோ காலநிலை விளைவுகளை எதிர்கொள்ள தயாராவது அவசியம் என்பதாக பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் புத்தி மாரம்பியனுடைய கருத்தை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல காற்று கடல் சீற்றத்தால் சிவப்பு எச்சரிக்கை, இன்று 100 மில்லிமீட்டர் மழை என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணலாம். எந்தெந்த பிரதேசங்களில் இவ்வகையான மழை வீழ்ச்சிகள் பதிவாக போகிறது என்பது குறித்தும் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். எனவே பாதுகாப்பை உறுதி செய்கின்றவரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பது, அது குறித்த பல்வேறு தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படத்தின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். கதிர்காமம் கந்தனுக்கு அரோகரா என்பதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தினுடைய வருடாந்த தீர்த்தோற்சவம் நேற்று 30 மாணிக்கங்கையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரதான புகைப்படமாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்திருப்பதை மையப்படுத்தியதான செய்தியாகவே அந்த செய்தியை முக்கியத்துவம் பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் பத்திரிகைகள் செய்திகளை தந்திருக்கின்றன. தமிழன் பத்திரிகையுடைய உட்பக்கத்தில் அது குறித்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது 11வது பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் ருகுணு கதிர்காம எசல பெறகர என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெருமிதம் கொள்வதான தகவலை மையப்படுத்தியதாக அந்த செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. நாட்டினுடைய அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தமது நாட்டின் தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையினையும் பிரதிபலிக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகாதேவாலயத்தினுடைய 2026 ஆண்டுக்கான எஸ்எல பெரஹரவினுடைய இறுதி பெரஹர நேற்று முன்தினம் 29 தேதி இடம்பெற்றிருந்தது. இந்த பெரஹரவை பார்வையிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டிருந்தார். வரலாற்று சிறப்புமிக்க கிவிவெஹர ரஜமஹா விகாரைக்கு நேற்று முன்தினம் 29 தேதி பிற்பகல் சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ருகுணு பிரதான சங்கநாயக்க வரலாற்று சிறப்புமிக்க கிரிவெஹர ரஜமஹா விகாரனுடைய விகாராதிபதி ஆகியோரை சந்தித்து ஆசை பெற்றிருந்தார். பின்னர் ஜனாதிபதி ஆயிரக்கணக்கான மக்களுடன் இணைந்து பெரஹரவை கண்டுகளித்திருந்தார். அத்துடன் கிரிவெஹர அருகில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அஸ்திராஜா யானை மீது புனித கலசத்தை வைக்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார். பின்னர் கிரிவெஹர வளாகத்தில் மின்விளக்கு அலங்காரத்தையும் ஜனாதிபதி அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டின் அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நமது நாட்டினுடைய தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையினையும் பிரதிபலிக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும் என்பதனை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எந்த ஒரு நாட்டின் அபிவிருத்தியிலும் அந்த நாடும் சமூகமும் கட்டமைக்கப்பட்ட வரலாற்று மற்றும் கலாச்சார அடித்தளம் முக்கியமானது என்ற விடயத்தினை அவர்
1: சுட்டிக்காட்டியிருந்தார். அப்பேராட்டை ஜனதாவுக்கு திபின் ஐந்திரிய சபதத்தாவையும் பெண்ணும் இத்தாமத் வெத்தகத் பெரஹர மங்கல்யக் தமை மே ஐதிஹாசிக ரூனு கதர்கம் மகாதேவாலி மே பெரஹர மங்கல் அவுருது திதா சிகசி அசுவத அவிச்சின்னவ மே மகா கலா மங்கல்ய பவதினம் அவுரு திதாசகட அதிக காலையக் அவிச்சின்னவ யம் காரிய மங்கல்யக் சாஸ்கிருதிக உற்சவிய பவதினவான் நாம்
0: உலகம் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டாலும் நமது நாடு நாட்டின் வரலாற்று சுவடுகள் மற்றும் அடித்தளங்களை பாதுகாத்துக் கொண்டே முன்னோக்கி செல்ல வேண்டும். அந்த வரலாற்று கலாச்சார பாரம்பரியத்துக்கும் தாய் நாட்டுக்கும் இடையிலான மக்களின் ஆழமான தொடர்பை காட்டும் மிக முக்கியமான சந்தர்ப்பமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகாதேவாலயத்தினுடைய வருடாந்த எஸ்எல பெரஹரவை குறிப்பிடலாம். எந்த ஒரு சமூகமும் நாடும் அந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் தனித்துவமான கலாச்சார அடித்தளத்தினுடைய நிலைத்திருக்கிறது. இந்த யுகம் உலகில் அறிவியலும் தொழில்நுட்பமும் பாரிய பிரவேசங்களையும் வளர்ச்சியையும் காட்டும் ஒரு யுகமாகும். உலகின் கலை மற்றும் இலக்கியத்துக்குள் இந்த தொழில்நுட்பத்தின் இணைந்து மிகப்பெரிய மாற்றங்களை இந்த யுகம் ஏற்படுத்துகிறது. எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியிலும் அந்த நாடும் சமூகமும் கட்டமைக்கப்பட வரலாற்று ரீதியான கலாச்சார அடித்தளம் மிக முக்கியமானதாகும். உலகில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டாலும் நமது நாடு நாட்டினுடைய வரலாற்று சுவடுகளையும் அடித்தளங்களையும் பாதுகாத்துக் கொண்டே முன்னோக்கி செல்ல வேண்டும். பூமியுடன் நாம் கொண்டிருக்கின்ற இயற்கையான தொடர்பை துண்டித்துக் கொண்டால் நாம் வீழ்ச்சியடையும் சமூகமாக மாறிவிடுவோம். இது நாட்டின் அடையாளம் சமூகத்தின் கௌரவம் ஆகிய அனைத்தையும் அழித்துவிடும். அந்த வரலாற்று கலாச்சார பாரம்பரியத்துக்கும் தாய் நாட்டுக்கும் மக்களுக்கும் இடையிலான இயல்பான தொடர்பை காட்டும் மிக முக்கியமான சந்தர்ப்பமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகாதேவாலயத்தினுடைய பெரஹரவை குறிப்பிடலாம். எமது நாயக்கத்தேரர் குறிப்பிட்டது போல 2187 ஆண்டுகளாக இடைவிடாமல் இந்த பெரஹரா நடைபெற்று வருகிறது. 2000 மேற்பட்ட ஆண்டுகளாக இடைவிடாமல் ஏதேனும் ஒரு விடயம் அல்லது கலாச்சார நிகழ்வு நடைபெற்று வந்தால் அது எவ்வளவு ஆழமான கலாச்சார அடித்தளத்தை உருவாக்குகிறது என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். எமது பல தலைமுறைகள் இந்த வரலாற்று நிகழ்வுடன் தொடர்புபட்டிருக்கின்றன. ஒரு சமூகம் இடைவிடாமல் நிலைத்திருப்பது அந்த கலாச்சார பாரம்பரியங்களுடன் இடைவிடாமல் இணைந்திருக்கும் பட்சத்தில் மாத்திரமே சாத்தியமாகும். எனவே ஆண்டுதோறும் நடத்தப்படும் ருகுணு கதிர்காம மகாதேவாலயத்தினுடைய இந்த பெரஹர நமது வரலாற்று பாரம்பரியத்தையும் நமது நாடு கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்ற கலாச்சார அடித்தளத்தையும் பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்காக அந்த கலாச்சார பாரம்பரியங்களை உரித்தாக்கிக் கொடுக்கும் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாகும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். பெரஹருடைய நிறைவு பிரகடன சன்னஸ்பத்திரத்தை வரலாற்று சிறப்பித்த கிரிவிகர ராஜமஹா விகாரனுடைய விகாராதிபதி ஜனாதிபதியிடம் கையளித்திருந்தார் என்பதான விடயங்களும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க

பத்திரிகைகளில் புகைப்படத்துடன் கூடிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை, அதுபோல தமிழன் திலகரன் பத்திரிகையிலும் இதுகுறித்த தகவல்கள் நாங்கள் காணலாம். தினக்குரல் பத்திரிகையிலும் இதுகுறித்த செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்தியாவினுடைய செட்டி நாட்டை தாயகமாக கொண்டு நாட்டுக்கோட்டை நகரத்தார் இலங்கை, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வணிகம் மற்றும் நிதித்துறைகளில் பெரும் சாதனைகளை நிகழ்த்தியவர்கள். ஆனால் அவர்கள் பொருளாதார வளர்ச்சியில் மட்டுமல்லாது சைவ சமய வளர்ச்சி, ஆலய நிர்மாணம், கல்வி, அறப்பணிகள் மற்றும் சமூக சேவைகளிலும் அளப்பரிய பங்களிப்பை வழங்கியவர்கள் என்பதும் வரலாற்று உண்மையாகும். அவர்களுடைய அர்ப்பணிப்பின் சின்னமாகவே 1874 கொழும்பு செட்டியார் தெருவில் புதிய ஸ்ரீ கதிர்வீராயுத சுவாமி ஆலயம் நிறுவப்பட்டிருந்தது. இந்த ஆலயம் கொழும்பு வாழ் சைவ மக்களினுடைய ஆன்மீக மையமாக மட்டுமல்லாது நாட்டின் சைவ மரபை பாதுகாத்து வரும் அரிய பண்பாட்டு அடையாளமாகவும் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடிவில் வெள்ளிரத பவனி சாதாரண உற்சவம் அல்ல. இது வரலாறு, பக்தி, பண்பாடு மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் சங்கமமாக விளங்கும் ஆன்மீக பெருவிழாவாகும். பல்வேறு சமயத்தினரும் இனத்தினரும் இந்த விழாவை கண்டு மகிழ்வதும் பக்தியுடன் கவர்ந்து கொள்வதும் இதனுடைய தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இலங்கையின் பல பகுதிகளில் வாழ்ந்த முருக பக்தர்கள் குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களிலிருந்து கதிர்காமன் நோக்கி பாத யாத்திரையாக சென்று முருகப்பெருமானை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் 1947 இலங்கை முழுவதும் பரவிய கொலரா தொற்றுநோய் காரணமாக அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியினர் கடுமையான பயண கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் கதிர்காமத்திற்கு சென்று வழிபட முடியாத சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பக்தர்களுடைய மனவேதனையை உணர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் கதிர்காமத்தில் நடைபெறும் வழிபாட்டு மரபுகளையும் உற்சவ சிறப்பையும் தலைநகரிலேயே பக்தர்கள் அனுபவிக்கும் வகையில் ஆடிவேல் வெள்ளிரத பவனியை ஆரம்பித்தனர். முருகப்பெருமான், வள்ளி, தேவசேனை சமயத்தினராக வெள்ளிரதத்தில் எழுந்தருளி காவடி, இடும்பன் வழிபாடு, வேல் பூஜை உள்ளிட்ட கதிர்காம மரபுகளுடன் உற்சவம் நடைபெறத் தொடங்கியது. இறை நம்பிக்கையாலும் அந்த காலம் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் பல்வேறு கட்டுப்பாடுகள் நிலவிய காலமாக இருந்தபோதிலும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தங்களது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பாலும் இந்த விழாவை சிறப்பாக முன்னெடுத்திருந்தார்கள். இதன் மூலம் சைவ சமயத்தையும் தமிழ் பண்பாட்டையும் பாதுகாத்து வளர்த்த பெருமை அவர்களுக்கு உரியது. இன்று 152 கடந்தும் இந்த ஆடிவேல் விழா தனது தொன்மையினையும் பாரம்பரியத்தையும் இழக்காமல் தொடர்கிறது. நாட்டில் ஏற்பட்ட சில அசாதாரண சூழ்நிலைகளால் குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் ரதபவனி நடைபெறாத போதிலும் அதன் பாரம்பரியம் ஒருபோதும் தளரவில்லை. தலைமுறை தலைமுறையாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் இந்த மகத்தான விழாவை அதே பக்தியுடனும் சிறப்புடனும் நடத்தி வருகிறார்கள். ஆசியாவில் உள்ள இந்து ஆலயங்களில் காணப்படும் வெள்ளி ரதங்களில் கொழும்பு ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய வெள்ளி ரதம் மிக உயரமானதும் கலைநயமிக்கதுமான வெள்ளி ரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது இலங்கைக்கு பெருமை சேர்க்கும் தனிச்சிறப்பாகும். ஆடி மாத பௌர்ணமி முன்னிட்டு நடைபெறும் இந்த ஆண்டினுடைய உற்சவ நிகழ்வுகள் மிகவும் விமர்சனையாக நடைபெற இருக்கின்றன. 2026 ஆடிவேல் விழாவினுடைய வெள்ளி ரதம் இன்று காலை 8 பம்பலப்பட்டி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மதியம் காலி முகத்திடலை வந்தடைந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். பின்னர் இரவு நேரத்தில் மீண்டும் செட்டியார் தெரு ஆலயத்தை வந்தடைந்து உற்சவம் இனிதே நிறைவடையும் என்ற தகவலில் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேசிய ஆன்மீக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செட்டியார் தெரு மற்றும் பம்பலப்பட்டி ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய பிரதம அறங்காவலர் ராஜேந்திரன் செட்டியாரினுடைய தலைவியர் தலைமையில் செட்டியார் தெரு ஆடிவேல் விழா குழுவினர் மற்றும் தொண்டர்களால் மிகச்சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற விடயம் அதில் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இந்த நிகழ்வு அடையாளப்படுத்தி இன்றைய தினம் பத்திரிகையிலும் அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தி இருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானம் செலுத்தலாம். நவீன தொழில்நுட்பம், சர்வதேச ஒத்துழைப்புடன் சுங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பாடு, தமக்கு சொந்தமில்லாத பொதிகளை கொண்டு வர வேண்டாம். சுங்கத்துறை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினுடைய பிரதி பணிப்பாளர் தெரிவிப்பதாக உபதலைப்பொருளுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் மையமாக நாட்டை பயன்படுத்தும் முயற்சிகள் முறியடிப்பு என்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கையினுடைய பூகோள அமைவிடத்தை பயன்படுத்தி நாட்டை சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இடைநிலை மையமாக மாற்றுவதற்கு போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக சுங்கத்துறையினுடைய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினுடைய பிரதி பணிப்பாளர் நுவான் அபேநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அவருடைய கருத்தை மேற்கொள்காட்டி பல்வேறு முக்கியமான தகவல்கள் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றன. எனினும் நவீன தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டு புதிய வேலை திட்டங்களின் மூலம் இத்தகைய முயற்சிகளை சுங்கத்துறையினர் வெற்றிகரமாக முறியடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாடு ஒன்றாக தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் அண்மையில் சுங்கத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் பறிமுதல் நடவடிக்கைகள் மற்றும்
தற்போதைய முன்னேற்றங்கள் தொடர்பில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இந்த கருத்துக்களை

0: தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் பல்வேறு விளக்கங்களை அவர் வழங்கியிருக்கிறார். இலங்கை சுங்கத்துறையானது தொழில்நுட்பம் தொடர்பில் பாரிய முதலீடுகளை மேற்கொண்டிருக்கிறது. விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் நவீன பேலட் ஸ்கேனர் மற்றும் பாடி ஸ்கேனர் கருவிகளை நிறுவியிருக்கிறது. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைமை பயன்படுத்தப்படுவதுடன் அபாய முகாமைத்துவத்திற்கு 50% முக்கியத்துவம், அதிகாரிகள் திறமைக்கு 30% முக்கியத்துவம், தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு 20% முக்கியத்துவம் வழங்கப்பட்டு சுங்கத்துறை அதனுடைய செயற்பாடுகளை தற்போது புதுப்பித்திருக்கிறது என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார்.
1: ඒ කාලය තුලදී ඒ සමානම ප්‍රමාණයක් මත්ද්‍රව්‍ය ප්‍රමාණයක් අත්අඩංගුවට ගැනීම කරලා තියෙනවා. මේ ගිය අවුරුද්දේ වගේ කාලය තුල ශ්‍රී ලංකා රේගුව විශාල ආයෝජනයක් කළා තාක්ෂණය ඉහළ නංවීම සඳහා. ගුවන්තොටුපළේ පාවිච්චි කරන ස්කෑනර්ස් යන්ත්‍ර සියල්ලම වගේ යවත්කාලීන කරා. ඒ වගේම බොඩි ස්කෑනර් එකක් අලුතෙන් ඉන්ස්ටෝල් කරා එයාපෝට් එකේදී. ඒ
0: போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக சுங்கத்துறை பல்வேறு அதிநவீன விடயங்களை தற்பொழுது கையாண்டு வருகிறது என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அண்மை காலமாக சிறுவர், முதியவர்கள் மற்றும் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தும் புதிய உபாயம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இவர்களை சோதனை செய்ய அதிகாரிகள் தயங்குவார்கள் என்ற எண்ணத்தில் கடத்தல்காரர்கள் செயற்படுகிறார்கள். அந்த வகையில் அண்மையில் கைது செய்யப்பட்ட சந்தனவர்களில் ஒருவர் HIV தொற்றுக்குள்ளானவர். இதனை தவிர தாய்லாந்து வழியாக சட்டவிரோதமாக குடியேற முயன்று அங்கிருந்து நாடு கடத்தப்படும் சிலருக்கு பயணச் செலவுகளை வழங்கும் வகையில் போதைப் பொருள் அடங்கிய பயணப்பைகளை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பும் சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன. இலங்கை சர்வதேச மீள் ஏற்றுமதிக்கான முக்கிய இடைநிலை மையமாக இருப்பதால் நாட்டினுடைய வழியாக பிற நாடுகளுக்கு செல்லும் அனைத்து கொள்கலன்களையும் பரிசோதிக்கும் முழுமையான அதிகாரம் எமது சுங்கத்துறைக்கு இருக்கிறது. எனவே இதற்கு உதாரணமாக பிரேசிலிருந்து இலங்கை வழியாக இந்தியாவிற்கு அனுப்பப்படவிருந்த ஒரு கொள்கலனிலிருந்து 999 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்ற சம்பவத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வகையில் சந்தேகிக்கப்படும் நாடுகளிலிருந்து வரும் கொள்கலன் அனைத்தும் 100% முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்பதையும் அவர் குறிப்பிட வேண்டும் என்ற விடயத்தினையும் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்கியிருக்கிறார். எனவே தமக்கு சொந்தமில்லாத பொதிகளை வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் இனையோர் கொண்டு செல்ல வேண்டாம், கொண்டு சேர்க்க வேண்டாம் என்ற முக்கியமான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் தீர்க்கமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அவர் குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அதுபோலவே இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். முக்கியமான விடயம் அதில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம் என்பதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன குறிப்பிட்டிருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பை பின்வருமாறு தந்திருக்கிறது. இனவாதத்துக்கு இனி இடம் இல்லை என்பதாக அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்போம், மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்க போவதில்லை, சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசத்தை கட்டியெழுப்போம் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்திருக்கின்றார். பதிவாளர் நாயக திணைக்களத்தினுடைய வடக்கு பிராந்திய ஆவண காப்பகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட பொழுதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். வடமாகாண மக்கள் இதுவரை காலமும் பிறப்பு, திருமணம், இறப்பு சான்றிதழ்கள் உள்ளிட்ட அடிப்படை ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பில் உள்ள பிரதான ஆவண காப்பகத்துக்கு செல்ல வேண்டியிருந்த அசௌகரியத்துக்கு தீர்வு காணும் வகையில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கு சொந்தமான வடக்கு பிராந்திய ஆவண காப்பகம் நேற்று 30ஆம் தேதி முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் சென்ரத் ஆகியோரின் தலைமையில் வவுனியா கனகராயன் பகுதியில் உள்ள கனகராயன் குளம் பகுதியில் உள்ள A9 வீதி மன்னக்குளத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. மக்கள் பயன்பாட்டுக்காக இது கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரதான நிர்வாக மற்றும் அன்றாட பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முறைப்படுத்துவது தொடர்பான முதன்மை விடயங்கள் குறித்து மிகவும் ஆழமாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிலையில் இந்த புதிய பிராந்திய ஆவண காப்பகமும் நிறுவப்பட்டதன் மூலம் மக்களின் நேரமும் பணமும் சேமிக்கப்படுவதோடு அந்த பகுதியினுடைய உற்பத்தி நடவடிக்கைகளுக்கும் விவசாயத்திற்கும் ஏற்பட்ட தடைகள் முற்றாக நீக்கப்படும். மேலும் இந்த அலுவலகத்தை மையமாக கொண்டு மன்னக்குளம் பகுதியில் ஒரு சிறிய நகரம் உருவாக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு புதிய வணிக மற்றும் சுயதொழில் வாய்ப்புகள் பல உருவாகும் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிய யுத்தத்திற்கு நிர்வாக அதிகாரங்களும் சேவைகளும் பரவலாக்கப்படாமையும் ஒரு காரணியாக அமைந்தது. இத்தகைய நடவடிக்கைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே மேற்கொண்டதால் மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களை குறைத்திருக்க முடியும். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் வடக்கில் நிலவுகின்ற கடுமையான குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதுடன் யுத்தத்தினால் இழக்கப்பட்ட காணி உரிமைகளை மீள வழங்கி தீர்த்து வைக்கும் விசேட திட்டமும் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிதாக 13,000 வீடுகளை கட்டுவதற்கான திட்டமும் கலந்துரையாடல் மட்டத்தில் இருக்கிறது. கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகளுடைய கால்நடைகளை பதிவு செய்யும் புதிய நடைமுறையின் மூலம் உரிமையை உறுதிப்படுத்தி அரசாங்க கடன் வசதிகளை பெற்றுக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தல்களில் வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை 100% பாதுகாத்து மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை, சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்போம் என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் இந்த ஆவண காப்பகத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிப் பணிகளுக்காக அரசாங்க நிதியுதவி மற்றும் கணினிகள் உள்ளிட்ட பௌதிக வளங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே வேளையில் ஒட்டுமொத்த அரசு சேவையிலும் நிலவுகின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இந்த ஆண்டில் நிர்வாக சேவைக்கு 2,000 மேற்பட்டோரையும் 30,000 ஆசிரியர்களையும் ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தினையும் அவர் இதில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிகழ்வில் வவுனியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், பதிவாளர் நாயகம் எஸ் ஜனதீபன் உள்ளிட்ட திணைக்கள அதிகாரிகள், வவுனியா மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகி சிறுவத்தினுடைய முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது தினகரன் பத்திரிகையினுடைய 2 பக்கத்தில். அது குறித்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருந்ததை நாங்கள் காணலாம். நடுத்தர குடும்பங்களுக்கான மாடி வீடு திட்டம் இந்த ஆண்டின் இறுதியில் கையளிப்பு, நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற வீடமைப்பு திட்டத்தினுடைய 85% அதிகமான நிர்மாணப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. 4,375 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இந்த வீட்டுத் திட்டத்தில் உள்ளடங்கும் வீடுகளை இந்த ஆண்டு இறுதிக்கு மக்களிடம் கையளிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. கடுவலை மாலிபு பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த வீட்டுத் திட்டம் 20 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கொண்டிருக்கிறது. இதில் 920 சதுர அடி பரப்பளவை கொண்ட 128 வீடுகளும் 700 சதுர அடி பரப்பளவு கொண்ட 128 வீடுகளும் உள்ளடங்களாக மொத்தம் 256 வீடுகள் காணப்படுவதாகவும் நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இந்த வீடமைப்பு திட்டத்தினுடைய நிர்மாணப் பணிகள் 2021 ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக 2022 இடைநிறுத்தப்பட்டதன் பின்னர் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர்களுடன் நகர அபிவிருத்தி அதிகார சபை புதிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டதை அடுத்து 2025 நிர்மாணப் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த வீட்டுத் திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அந்த அதிகார சபை மேலும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்றொரு பிரதான விடயம் குறித்த செய்தியும் நாங்கள் காணலாம். மெட்ரோ சொகுசு பேருந்துகளை ஏற்றிய கப்பல் கொழும்புக்கு வருகை என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சமூக வலைதளங்களிலும் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இது மாறியிருக்கிறது. இந்த விடயம் குறித்து நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: விளம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையினருக்கொன்றும் மெட்ரோ சொகுசு பேருந்துகளை ஏற்றிய கப்பல் கொழும்பு வருகை என்பதாக தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வீரேசிரி பத்திரிகையில் அது தொடர்பான செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை அதிநவீன வசதிகளுடனும் உயர்தரத்துடனும் மேம்படுத்தும் நோக்கில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 104 புதிய மெட்ரோ சொகுசு பேருந்துகளை ஏற்றிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்திருந்திருக்கிறது. சீனாவினுடைய முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமான போட்டோன் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் நிறுவனத்திலிருந்து இந்த பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கான உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் கடந்த மே மாதம் கையெழுத்தாகியிருந்தது. இதன் முதற்கட்டமாக 104 பேருந்துகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இந்த பேருந்துகளை கொழும்பு நகரம் மற்றும் அதனை சூழலிருக்கின்ற புறநகர் பகுதிகளில் இணைக்கும் 9 முக்கிய வழிகளில் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக மெட்ரோ பேருந்து நிறுவனத்தினுடைய தலைவர் யு பி திருகரத்ன தெரிவித்திருக்கின்றார். துறைமுகத்தை வந்திருந்திருக்கிற இந்த பேருந்துகள் அனைத்தும் உரிய நடைமுறைகளுக்கு பிறகு அடுத்த மாத இறுதியில் அதிகாரப்பூர்வமாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற பேருந்துடைய பெறுமதி 42 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் மெட்ரோ பேருந்து நிறுவனத்தினுடைய தலைவர் யு பி திரகரத்ன தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கைக்கு இவ்வகையான ஒரு சொகுசு பஸ்கள் தேவையா என்ற ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. ஏன் இந்த வகையான பஸ்களில் எமது மக்கள் பயணம் செய்யக்கூடாதா என்ற மற்றும் ஒரு நியாயமான தர்க்கமும் அதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக கொண்டு நடத்தி கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாக இவ்வகையாக மெட்ரோ பஸ்கள் கொழும்பை வந்தடைந்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்த செய்தியும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய 11 பக்கத்தில் அது குறித்த ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த துன்கிந்த அருவியில் ரூபாய் 200 லட்சம் செலவில் புதிய பார்வையாளர் மையம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பெருமளவில் ஈர்க்கின்ற பதுளை சொரணாத்தோட்ட பிரதேச செயலக பிரிவில் அமைந்திருக்கின்ற இயற்கை எழில் கொஞ்சம் துன்கிந்த அருவி வளாகத்தில் புதிய பார்வையாளர் மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நேற்று சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்கவினுடைய தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான தற்போது பாலடைந்த நிலையில் இருக்கின்ற இந்த பார்வையாளர் மேடைக்கு பதிலாக கட்டப்பட இருக்கின்ற இந்த புதிய மையத்திற்காக உவா மாகாண சுற்றுலா அமைச்சினால் 200 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பணிகளுக்கு சிறப்பாக பார்வையிடும் அனுபவமும் தேவையான அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட இருக்கின்றன. உவா மாகாணத்தினுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதையும் பார்வையாளர்களை பாதுகாப்பதையும் உறுதி செய்வதை நோக்காக கொண்டு செயற்படுத்தப்படுகின்ற இந்த நிகழ்வில் சொர்ணாத்தோட்ட பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஜாயிரத் எதிரிமான உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பயணிகள் பஸ் வண்டிகள் நிறுத்தப்படும் இடங்களை கண்காணிக்குமாறு வேண்டுகோள் என்ற ஒரு செய்தியையும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை 11 பக்கத்தில் தந்திருக்கிறது. கொழும்பு பதுளை வீதியில் பயணிக்கின்ற உணவு தாக சாந்திக்காக பஸ் வண்டிகள் நிறுத்தப்படும் உணவகங்கள் குறித்து பொதுமக்கள் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். தரமற்ற உணவுப் பொருட்கள், அதிக விலை, சுகாதாரம் பேணப்படாமை, தரமான உணவுப் பொருட்கள் இல்லாமல் ஊழியர்களுடைய ஏதாச்சதிகார போக்குகள் போன்ற பல குற்றச்சாட்டுகள் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு பதிலை மாத்திரமல்ல, இன்னும் பல இடங்களிலும் இவ்வகையான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றோம். குறிப்பாக அட்டன் பகுதிக்கு செல்பவர்கள் இவ்வகையான அசௌகரியங்களை பலமுறை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் குறித்து அவர்கள் அவதானம் செலுத்த வேண்டும். இந்த வீதியில் அகலியகுட மின்னான பறக்கழுவு பகுதியிலிருந்து குறுவிட்ட ரத்தினபுரி பதுல்பான பெல்மதுல பலாங்குட அல்ல அராவு கலகம பெரகல பகுதி வரை இருக்கின்ற இவ்வாறு பல குறிப்பிட்ட உணவகங்களிலேயே இந்த பயணிகள் பஸ் வண்டிகள் நிறுத்தப்படுகின்றன. சாரதிகள் தமது சுயநலன்களுக்காக பஸ் வண்டிகளையே இவ்விடங்களிலேயே நிறுத்துவதாகவும் பயணிகள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். இவ்வாறான உணவகங்களில் பஸ் வண்டிகளை நிறுத்துவதை தடுக்கவோ அல்லது இவற்றுடைய சுகாதாரம் சுத்தம் போன்ற விடயங்களை பரிசீலிக்கவோ முறையான கண்காணிப்புகள் இல்லாமையினால் பல பிரச்சனைகள் இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்கின்ற பொதுமக்கள் பயணிகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு பிரதேசங்களுக்கு பயணிக்கின்ற பொழுதும் இவ்வகையான பல்வேறு சவால்களை மக்கள் எதிர்கொள்கிறார்கள். எனவே பொதுமக்களுடைய இவ்வகையான விடயங்களில் அதிக அக்கறை செலுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க விரும்புகிறோம். அதுபோலவே மற்றொரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் அது குறித்த ஒரு செய்தியை பிரதான செய்தியாக பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் காணலாம். அந்த விடயம் குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பல்வேறு முக்கியமான விடயங்களை அதில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். குறிப்பாக இந்த புகவந்தலாவ பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக, அதாவது பாடசாலை மாணவர்கள் எதிர்கொண்ட சவால்களை மையப்படுத்தியதான ஒரு செய்தியை பிரசித்தது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஹட்டன் புகவந்தலாவ பொது போக்குவரத்து மோசமான நிலையில் உயிரை பணையம் வைக்கும் பாடசாலை மாணவர்கள் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஹட்டனில் இருந்து புகவந்தலாவை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றில் பாடசாலை மாணவர்கள் அளவுக்கு மீறி ஏற்றுச் செல்லப்பட்ட சம்பவம் நேற்று 30 காலை ஹட்டன் புகவந்தலாவ பிரதான வீதியில் பதிவாகி இருக்கிறது. காலை வேளையில் வழமையாக பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் குறித்த தனியார் பஸ்ஸில் மாணவர்கள் பஸ்ஸின் இருபுற மிதிப்பலகையில் தொங்கியபடி பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கின்றன. ஹட்டனிலிருந்து புறப்படும் இந்த பஸ்ஸில் தினந்தோறும் அதிகளவான மாணவர்கள் பயணிப்பதாகவும், போதிய போக்குவரத்து வசதியின்மை காரணமாக இவ்வாறான ஆபத்தான சூழலில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். பாடசாலை நாட்களில் மாணவர்களுக்காக காலை நேரத்தில் மேலதிக அரசு பஸ் சேவை இயக்கினால் மாணவர்களுடைய போக்குவரத்து சிரமத்தை குறைத்து பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு மாணவர்கள் உயிரை பணையம் வைத்து மிதிப்பலகைகளில் தொங்கியபடி பயணிக்கும் நிலை தொடர்வது கடும் கவலைக்குரியது. மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக போக்குவரத்து அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதனை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாகவே அந்த விடயமும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தலாம். டெங்கு தடுப்பூசி கொள்முதல் அனுமதிக்கான நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தகவல் என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிட்டிருக்கிறது. டெங்கு தடுப்பூசியை கொள்முதல் செய்வதற்காக அனுமதி பெறும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும், தனியார் துறையினரூடாக இந்த தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது இந்த விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் இதில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் கடந்த சில நாட்களாக நாடு தலைவி ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பூகோள நிலைமைகளுக்கு அமைய உலக நாடுகளில் அநேகமான சந்தர்ப்பங்களில் டெங்கு நோய் நிலைமை அதிகரித்து காணப்படும். கடந்த ஜூன் மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாக இருந்தார்கள். ஆகஸ்ட் மாதம் வரை இந்த நிலைமை நீடிக்கும் என எதிர்பார்க்கிறோம். தற்போது நிலவுகின்ற உலர் காலநிலை மற்றும் மழையுடனான காலநிலை சாதாரணமாக எதிர்பார்க்கப்படாத நிலைமையாகும். எனவே வைத்தியசாலைகளில் அனுமதி பெறுகின்ற டெங்கு நோயாளர்கள் மற்றும் சிகிச்சை அளிக்கும் செயற்பாடுகளை முடிந்தளவு முகாமைத்துவம்
1: செய்திருக்கின்ற செப்டம்பர் மாசத்தில்
0: டெங்கு தடுப்பூசிக்கான அனுமதி குறித்தும் பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. தேசிய டெங்கு ஒழிப்பு பணியகம் இது குறித்த பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. சமூக மருத்துவ நிபுணர் பிரசீலா சமரவீரம் இதுவரை பல்வேறு கருத்துக்களையே தெரிவித்திருக்கிறார். இந்த டெங்கு தடுப்பூசிக்கான அனுமதியை பெறும் நடவடிக்கைகள் ஓரளவு நிறைவடைந்திருக்கின்றன. முதல் முறையாக தனியார் துறையினர் இந்த தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வதற்கு அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே செப்டம்பர் மாதத்திலிருந்து 2 வருடங்களுக்கு விசேட வேலை திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. டெங்கினை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு தகவல்களும் தற்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் மக்களுடைய, அதாவது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இதற்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விடயத்தில் மக்கள் பூரண உத்தரவை வழங்க வேண்டும் என்பதான விடயத்தினையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதுபோல அடுத்ததாக நாங்கள் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளும் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. அது குறித்த செய்திகளுக்கு தற்பொழுது அவதானம் செலுத்தலாம். குறிப்பாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனு ஜனவரி 27 விசாரணைக்கு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டில் 2005 இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கத்தினுடைய படுகொலை சம்பவம் தொடர்பில் தம்மை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியிருப்பதாக அடிப்படை உரிமை மனு ஒன்றை அவர் சமர்ப்பித்திருந்தார். அது குறித்த விசாரணைகள் குறித்த தகவலாகவே இது அமைந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை தீர்ப்பளிக்குமாறு குறைக்கடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனசித்துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை அடுத்த வருடம் ஜனவரி 19 அழைப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜனக்டி சில்வா, சோபித ராஜ கருணா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகிய மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பொழுதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது மனுதாரரான பிள்ளையான் சார்பில் ஆஜர் எதிரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன நீதிமன்றில் விவாதத்தை முன்வைக்கையில் தனது கட்சிக்காரர் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் இந்த வழக்கு தொடர்பான அவசியமான ஆலோசனைகளை அவரிடமிருந்து பெற முடியாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அதற்கமைய தனது கட்சிக்காரரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று வழக்கு விசாரணைக்கு ஆயத்தம் ஆவதற்கு திகதி ஒன்றை வழங்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றிடம் கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் குறித்த வழக்கு விசாரணையை ஜனவரி மாதம் 19 தேதிக்கு அளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம். சுகேஸ்வர பண்டாரவுக்கு விளக்கு முறையில் நீடிப்பு என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் வீரக சிரிப்பதனுடைய முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினுடைய தனிப்பட்ட செயலாளரான சுகேஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 12 தேதி வரை மீண்டும் விளக்கு முறையில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று 30 தேதி உத்தரவிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டு ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினுடைய செயலாளர் பணியாற்றியதுடன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த அதே காலப்பகுதியில் ஜனாதிபதி செயலகத்தினுடைய திட்ட பணிப்பாளராக பணியாற்றி ஜனாதிபதி செலவு தொடர்பான விடயதானத்தின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றுக் கொண்டதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில்தான் இவ்வகையான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. சுகேஸ்வர பண்டார குறித்த பதவிகளை வகித்த காலத்தில் அரசாங்க வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் அங்குள்ள ஊழியர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியமை தொடர்பிலும் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன்படி அவர் ஜனாதிபதியுடைய செயலாளராக பணியாற்றிய காலத்தில் 19,33,065 ரூபாயையும் திட்ட பணிப்பாளராக பணியாற்றிய காலத்தில் 42,26,884 ரூபாய் 59 சதத்தையும் முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதற்கமைய பொது சொத்து சட்டத்தின் 5 முதலாம் பிரிவின் கீழும் தண்டனை சட்டக்கோவையின் கீழும் சந்தேக நபர் குற்றமளித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் சுகேஸ்வர பண்டார் சார்பில் கடந்த தவணையின் போது நீதிமன்றில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் தீச முன்வைத்த பிணைக்கான விசேட கோரிக்கைகளை முன்வைத்து 5 விடயங்களும் விசேட காரணியாக கொள்ள முடியாது என அறிவித்து நீதவான் பிணை உத்தரவை நிராகரித்திருக்கிறார். அத்தோடு சந்தேக நபரை எதிர்வரும் 12 தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறும் நீதவான் இதன்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதுபோல பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த சரித் பிணையில் விடுவிப்பு என்பதான ஒரு செய்தியும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் தலைப்பட்டிருக்கிறது. பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாமையால் அண்மையில் மீண்டும் விளக்க முறையில் வைக்கப்பட்ட சரித் அபேசிங்க நேற்று 30 தேதி பிணை கோரிக்கையை நிறைவு செய்ததை அடுத்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படுகின்ற ஹரக்கட்டா என்பவரின் மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்த சட்டத்தண்ணீர் ரகித் ராஜபக்சே சரித் அபேசிங்க உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த 28 தேதி காலை பிணை வழங்கி உத்தரவிட்டது. இதன்பொழுது சட்டத்தரணியர் ரகித் ராஜபக்சே உள்ளிட்ட 2 சந்தேக நபர்கள் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததை அடுத்து அவர்கள் சிறைச்சாலை பொறுப்பிலிருந்து விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் சந்தேக நபரான சரித் அபேசிங் என்பவரால் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போனதால் மீண்டும் சிறைச்சாலையின் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையிலேயே நேற்று அவர் பிணை நிபந்தனைகளை நிறைவு செய்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் அதில் பிரதானமான செய்தியாக சுட்டிக்காட்டப்பட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த விடயம் குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. குறிப்பாக அறக்கட்டா உட்பட 5 மீது பயங்கரவாத தடை சட்டம் இனி பாயாது என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய தடுப்பு காவலில் இருந்தபோது தப்பிச் செல்வதற்கு சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அறக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து செல்வதற்கு சட்டப்பூர்வமான அடிப்படை எதுவும் இல்லை என கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. தாம் குறித்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அறக்கட்டா உள்ளிட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீதான தீர்ப்பு நேற்று வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்ட பொழுதே நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பு அளித்திருக்கிறது. பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திகே சி ராகல இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் பிரதிவாதிகளால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற குற்றங்களின் தன்மையை கருத்தில் கொள்ளும் வரும் பொழுது அவர்களுக்கு எதிராக தண்டரை சட்டக்கோவையின் கீழ் தொடரப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கின்றார். இதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் தண்டனை சட்டக்கோவையின் கீழான வழக்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நீதிமன்றம் இதில் அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய நிர்வாக தெரிவு வழக்கு ஆகஸ்ட் 28 ஒத்திவைப்பு என்பதான ஒரு செய்தியையும் வீரகசிரிபத்திரின் முதற் பக்கத்தில் இருந்து எடுத்துக் கொள்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச்சபைக்கான தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் தெரிவில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி அந்த தெரிவை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 28 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை மாவட்ட நீதிபதி முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டபொழுதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2024 ஜனவரி மாதம் நடைபெற்ற இந்த தெரிவு கட்சியினுடைய யாப்பு விதிமுறைகளுக்கு முரணாக இடம்பெற்றதாக கூறி திருகோணமலையைச் சேர்ந்த கட்சியினுடைய பொதுச்சபை உறுப்பினர் ஒருவர் நீதிமன்றில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கில் இடையீட்டு மனுதாரர்கள் எவரேனும் இருப்பின் அவர்கள் இணைத்துக் கொள்ள முடியும் என வெளியிடப்பட்ட பத்திரிகை விளம்பரத்துக்கு அமைய மூதூரை சேர்ந்த கனகசிங்கம் மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ரத்தின வடிவேல் ஆகியோர் விண்ணப்பித்திருந்தார்கள். எனினும் கனகசிங்கம் நீதிமன்றில் சமூகம் அளிக்காத காரணத்தினால் ரத்தின வடிவேல் மட்டுமே இடையீட்டு மனுதாரராக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு முடிந்த பிறகு விண்ணப்பிப்பதாக கூறி ரத்தின வடிவினுடைய மனு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது பரமானந்தம் என்பவர் தன்னை புதிய இடையீட்டு மனுதாரராக இணைத்துக் கொள்ளுமாறு கோரி விண்ணப்பித்திருக்கிறார் என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனினும் காலதாமதமாக விண்ணப்பித்தவரை இடையீட்டு மனுதாரராக இணைத்துக் கொள்ள முடியாது என மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் பலத்த ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கட்டளையை வழங்குவதற்காகவே மாவட்ட நீதிமன்றம் இந்த வழக்கை எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 28 வரை ஒத்திவைத்திருக்கிறது என்ற விடயமும் அதில் பிரதானமானவர்களுடையமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு மிக முக்கியமான செய்தி நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தலைமை ஜெயிலரின் சாட்சியம் ஊடகங்களில் வெளியிட நீதிமன்றம் தடை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 10 சிறை காவலர்கள் மற்றும் 22 கைதிகள் கொல்லப்பட்டமை தொடர்பாக சம்பவம் இடம்பெற்ற பொழுது கடமையில் இருந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய தலைமை ஜெயிலர் நேற்று 30 நீதிமன்றில் ஆஜராகி சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார். எனவே நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரிராம் நிலையில் நேற்று தினம் இந்த சாட்சிய பதிவு இடம்பெற்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையுடைய தலைமை செயலர் விக்ரம ஜயந்ததகுமார் என்பவரை இவ்வாறு சாட்சியம் அளித்திருந்தார். பிற்பகல் 1 மணியளவில் ஆரம்பமான சாட்சிய பதிவு பிற்பகல் 3 மணி வரை தொடர்ந்திருக்கிறது. சாட்சிய பதிவை தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதவான் வழங்கப்பட்ட சாட்சியத்தில் மிகவும் உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளதாகவும் இவை வெளியில் கசிந்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த சாட்சியங்களை எந்த ஒரு ஊடகத்திலும் வெளியிட வேண்டாம் என உத்தரவிட்ட நீதவான் அந்த சாட்சியங்களை பாதுகாப்பாக வைக்குமாறும் உத்தரவிட்டிருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்களை அடையாளப்படுத்தி அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அத்துடன் வெளிக்கடையிலிருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வந்த 89 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பான விரிவான அறிக்கை ஒன்றும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தொடர்பான அறிக்கையும் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். மிக அவதானமிக்க ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரசுரித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விவகாரம் குறித்து அவதானம் செலுத்தவிருக்கிறோம். தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் இது குறித்த பல்வேறு செய்திகளை சிறுத்திருப்பதையாக காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த எல்நினோ காலநிலை விளைவுகளை எதிர்கொள்ள தயாராவது அவசியம் என்பதான ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். பேராதரை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் புத்தி மாரம்பி தொடர்பான பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்கிறார். எனவே இந்த காலநிலையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்த ஆலோசனைகளாகவே அவை முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எல்நினோ காலநிலை தாக்கம் இந்த முறை தீவிர ஆபத்து மற்றும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் அதனை எதிர்கொள்வதற்கு அனைவரும் தயாராக இருப்பது அவசியமானதென பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை எல்நினோ காலநிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ மையம் ஏற்கனவே திட்டங்களை தயாரித்து வருவதாகவும் அதன் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டவே கூட தெரிவித்திருக்கின்றார். உலகெங்கிலும் தீவிர காலநிலையை உருவாக்கும் இந்த எல்நினோ காலநிலை பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் ஆரம்பித்துள்ளதாகவும் தற்போது இது பலவீனமான மட்டத்தில் காணப்பட்டாலும் எதிர்காலத்தில் பலமாக வளர்ச்சியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய நாட்டின் பல பிரதேசங்களில் தற்போது கடும் வறட்சியான காலநிலை ஏற்பட்டிருக்கிறது. சில பிரதேசங்களில் பல நீர்நிலைகள் வற்றி போயிருக்கின்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதனால் பயிர் செய்கை நிலங்கள் அழிவடைந்து வருவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதேவேளை தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த முறை பெரும்போக நெற்செய்கையை அக்டோபர் முதல் வாரத்தில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் நிலவுகின்ற இந்த வறட்சியான வானிலை நீங்கும் வரை நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். எல்னினோ காலநிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த சூழ்நிலைக்கான தயார்நிலை தொடர்பில் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் முன்னிலையில் அண்மையில் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இதுகுறித்து மிக விழிப்புடன் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். காற்று கடல் சீற்றத்தால் சிவப்பு எச்சரிக்கை, இன்று 100 மில்லிமீட்டர் மழை என்பதான ஒரு செய்தியையும் தினகரன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் கடும் வெயில் சுட்டு பொசுகின்ற தருணத்தில் இவ்வகையான செய்திகளையும் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வெள்ளிக்கிழமை 100 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் பகுதிகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய மேல் சப்ரகம்பு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இன்று 31ஆம் தேதி 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் பகுதிகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்ற நிலையில் காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பட்டி வரையான பகுதி மிக அவதானமிக்க பகுதியாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு அருகே இந்த சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிப்பதுடன் கடற்பகுதிகளில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடற்படை மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு மேற்படி திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. அதுபோல அதனோடு இணைந்த மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் சுசாந்த் காவத்த ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். அதில்தான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பட்டி வரையிலான கடற்பரப்பிலும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவி வரையிலான கடற்பரப்பிலும் காற்றின் வேகம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். மறு அறிவித்தல் வரை இந்த பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது சிறந்தது என்பதாக அவர் அதில் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இந்த மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்ற மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பான முறையில் கரைக்கு திரும்புவது அவசியம். மேற்கூறப்பட்ட 2 பகுதிகளை தவிர நாட்டினுடைய ஏனைய கடற்பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றமாக காணப்படலாம் என்ற விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். இந்த பகுதிகளில் மீன்பிடி தடை விதிக்கப்படவில்லை என்றாலும் வானிலை மற்றும் கடலின் சீற்றத்தை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே தொழிலுக்கு செல்லவும் என்ற ஒரு முக்கியமான அறிவுறுத்தலையும் அவர் வழங்கியிருக்கிறார். எனவே மீனவர்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் திடீர் முடிவாக இது அமைந்த போதிலும் மீனவர்களுடைய உயிரை பாதுகாப்பதும் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் முதன்மை நோக்கமாகும் என்பதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். தினக்குரல் பத்திரிகையும் அது குறித்த செய்தியை தந்திருக்கிறது. மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. எனவே மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்படும் போது, தொழிலில் ஈடுபடும் போதும், கரைக்கு திரும்பும் போதும் மீனவர்கள் தவறாது மிதவை அங்கிகளை, அதாவது லைஃப் ஜாக்கெட்டுகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தினை மிக முக்கியமான விடயமாக அவதானத்தில் கொள்ளுமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். அஸ்வசம முதியோர் கொடுப்பனவு வங்கி கணக்குகளில் இன்று வைப்பீடு என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. அஸ்வசம ஜூலை மாதத்திற்குரிய நலன்புரி முதியோர் கொடுப்பனவு இன்று 70 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. அதன்படி அஸ்வசம நலன்புரி கொடுப்பனவுகளை செலுத்தும் திட்டத்தினுடைய முதற்கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்காக இவ்வகையான விடயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெருந்தொகையான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அஸ்வசம பயனாளிகள் இன்று முதல் தமக்கான முதியோர் கொடுப்பனவை தமது அஸ்வசம வங்கி கணக்குகளின் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அந்த சபை மேலும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் அதனோடு இணைந்த செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அடையாளப்படுத்தி அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அபூர்வ பூரண சூரிய கிரகணம் August 12 நாசா நேரலை என்பதான ஒரு செய்தியினை தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. அபூர்வமான பூரண சூரிய கிரகணம் ஒன்று எதிர்வரும் August 12 நிகழ இருக்கிறது. இருக்கிறது. உலகெங்கிலும் உள்ள மக்கள் இதனை பார்வையிடும் வகையில் நாசா விண்வெளி நிறுவனம் இந்த காட்சியை நேரலை செய்யிருக்கிறது. பூமியினுடைய குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே தென்பட இருக்கின்ற இந்த அபூர்வ பூரண சூரிய கிரகண நிகழ்வை உலகெங்கிலும் இருக்கின்ற மக்கள் பார்வையிட வசதியை வழங்கும் வகையிலேயே நாசா நிறுவனம் இந்த நேரலையை செய்ய இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதற்கு இணங்க கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் உள்ளிட்ட சில நாடுகள் மட்டுமே இந்த முழு சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்வையிட முடியும். அந்த வகையில் இந்த விண்வெளி நிகழ்வை நேரடியாக பார்க்க முடியாத உலகெங்கிலும் இருக்கின்ற மக்கள் கண்டுகளிப்பதற்காக நாசா தமது உத்தியோகபூர்வ சமூக ஊடக பக்கங்களில் இதனை நேரலை செய்ய உள்ளதாகவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவே அந்த செய்தியும் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இன்னும் தொடர்ந்தும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் குறித்து அவதானம் செலுத்த இருக்கின்றோம். இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதாவது, அரசியல் அமைப்பில் திருத்தங்களை செய்து மகிந்தவுக்காக நாங்கள் தவறுகள் செய்தோம், தவறை ஏற்றுக்கொண்டு அனுர அரசாங்கத்தை திட்டிய நாமல் என்பதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. என்னென்ன விடயங்களை அவர் அதில் தெரிவித்திருக்கிறார் என்பது குறித்து நாங்கள் இந்த விளம்பரடி வழியின் பின்னர் பார்க்கலாம்.

0: உடம்புடைய விளையின் பின்னர் நாம் சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கிறோம். பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தினார் ஒரு செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை முதல் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. அரசியலமைப்பில் திருத்தங்களை செய்து மஹிந்தவுக்காக நாங்கள் தவறுகள் செய்தோம், தவறை ஏற்றுக்கொண்டு அனர அரசாங்கத்தை திட்டிய நாமல் என்பதாக அதற்கு தினக்குரல் பத்திரிகை தலைப்பட்டிருப்பதை காணலாம். எனவே என்னென்ன விடயங்கள் அதில் தெரிவிக்கப்படுகிறது என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்த இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு என்றே தனிநபரை இலக்காக கொண்ட அரசியலமைப்பு திருத்தங்களை செய்தோம், வரலாற்றில் இடம்பெற்ற இது போன்ற தவறுகளிலிருந்து இந்த அரசாங்கம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனுடைய தேசிய அமைப்பாளரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாகவே தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. வழக்கு விசாரணை ஒன்றுக்காக நேற்று வியாழக்கிழமை கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்த பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே நாமல் ராஜபக்சே இதனை தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய பிரதம நீதிசருடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் கலந்துரையாடலிலேயே அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கலாம், ஆனால் நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பு சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்பதனையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலையீடு இருக்க வேண்டும். இந்த நிலையில் அரசாங்கம் நீதித்துறையின் சுயாதீனத்தில் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறது என்பது அரசாங்கத்தினுடைய கருத்துக்கள் மூலம் தெளிவாகிறது. அதே போன்று போலீசாரை வழிநடத்தும் முறை தொடர்பிலும் சிக்கல் இருக்கிறது. இன்று அது ஜேவிபி போலீஸ் போன்று மாறியிருக்கிறது. எனவே போலீசார் முன்வைக்கின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டே நீதிபதிகள் தீர்மானங்களை எடுப்பார்கள். ஆனால் போலீஸ் முற்றிலும் பலவத்த போலீசாக மாறுமாக இருந்தால் ஒரு பக்கத்தில் போலீஸும் சுயாதீனமாகாது, நீதித்துறையும் சுயாதீனமாகாது. அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும், பைத்தியம் நன்றாக முற்றும் போது உயரத்திற்கு ஏறினால் ஆழம் தெரியாது. எனவே பாய்ந்து பார்ப்பார்கள், கடைசியில் கை கால்களை உடைத்துக் கொள்வார்கள். இப்போது அரசாங்கம் அதிகார மோகத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 159 ஆசனங்கள் மற்றும் ஜனாதிபதியின் அதிகாரத்தால் உயரத்தில் இருக்கிறார்கள், கீழே விடும் அவர்களுக்கு தெரியவில்லை, பாய்ந்த பின்னர்தான் போனி புரியும். தனிநபர்களை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்களை எடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கையாகும் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது நீதி அரசர்களுடைய வயதில் அதிகரிக்கின்ற விடயம் குறித்த பல்வேறு தகவல்களும் இன்றைய தினம் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்ற நிலையில்தான் அந்த விடயம் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியினரால் எனக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியாது, லால் விஜயனாக கூறுகிறார் என்பதாக தினக்குரல் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தமைக்காக தனக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு எந்த ஒரு சட்டப்பூர்வமான அடிப்படையும் இல்லை என அந்த கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான லால் விஜயநாயக் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான தகவல்களை மையப்படுத்தியதாகவே அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தியினால் லால் விஜயநாயக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று வெளியாகும் செய்திகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அந்த விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே நீதிபதிகளுடைய ஓய்வு வயதை அதிகரிக்கின்ற சர்ச்சைக்குரிய யோசனை தொடர்பில் இந்த தேசிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு குழுவிலும் இதுவரை கலந்துரையாடப்படவில்லை, இது குறித்து கட்சியும் எந்த ஒரு உத்தியோகபூர்வையும் எடுக்கவில்லை. எனவே கட்சி முடிவெடுக்காத விடயம் குறித்து கருத்து தெரிவிப்பது கட்சியினுடைய ஒழுக்கத்தை மேறும் செயலாக கருத முடியாது. எவ்வாறாயினும் எனது இந்த நடவடிக்கை அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல, நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டமே. நீதித்துறை சுதந்திரம் இல்லாத சூழ்நிலையில் எந்த ஒரு சட்டத்துறையும் தனது தொழிலை முன்னெடுக்க முடியாது. வழக்கின் தீர்ப்பு என்ன என்று தெரியும் முன்னரே என்னவென்று முன்னரே தெரிந்திருக்கும் ஒரு சூழ்நிலையில் சட்டத்தரணி தொழிலை தொடர்வது சாத்தியமற்றது என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நீதியரசுடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்த அங்கிலிக்கன் திருச்சபையும் கடுமையாக எதிர்க்கிறது என்பதாக தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. நீதியரசுடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்த அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு இலங்கை அங்கிலிக்கன் திருச்சபை தனது எதிர்ப்பை தெரிவித்ததோடு முன்மொழியப்பட்டிருக்கின்ற அரசியலமைப்பு திருத்தத்தை வாபஸ் பெறுமாறும் கோரியிருக்கிறது. இது தொடர்பாக சபை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி கூறப்படுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையும் ஒரு செய்தியை தந்திருக்கிறது. இன்றைய தினம் பிரதான தலைப்பு செய்தியாக அந்த விடயம் பிரசுரமாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள், அரசிடம் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்து என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுடைய முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அரசிடம் வலியுறுத்தி இருக்கின்றார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது மக்கள் பிரதித்துவமின்றி மாகாண சபைகள் சிறந்த முறையில் இயங்குவதாக சிலர் வாதிட்டாலும் அது யதார்த்தமானது அல்ல. அரசு அதிகாரிகள் நிர்வாகத்தை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு மக்களுக்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை என்பதனால் மாகாண சபைகளுக்கு நேரடியாக மக்கள் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். எனவே மக்கள் பிரதிநிதி இன்றி மாகாண சபைகள் இயங்குவது ஒரு குற்றமாகும். எதிர்வரும் செப்டம்பர் 15 தேதி உலக ஜனநாயக தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற நிலையில் அன்றைய தினமாவது அரசு மாகாண சபை தேர்தலை எப்போ எந்த முறையில் நடத்தப் போகிறது என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட வெள்ளிக்கிழமை ஒரு வார இறுதி நாட்களுக்கு நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். சரி பார்க்கலாம், இனினாலும் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்வு அதே போன்ற முக்கியமான நிகழ்வு நடக்கப் போகின்றது போன்ற விஷயங்கள், உலக தகவல்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது. உலக தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே போல விளையாட்டு போன்ற முக்கியமான விஷயங்கள், அதே போல இன்றைய நாளுக்கான சிறப்பான ஒரு தலைப்பு, காலத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் இது காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3064வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 21, 30, 44, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 21, 30, 44, 61. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,82,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 6,07,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதானிர அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்வி சிபிஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,950 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 39, 45, 54, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 39, 45, 54, 56. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,73,87,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 86 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதாரத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 5,399 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 20, 26, 46, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 20, 26, 46, 80. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 5, 1, 2, 2, 4. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 5, 1, 2, 2, 4. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,23,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,14,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்வி சிபிஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,238 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 14, 36, 38, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 14, 36, 38, 46. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 6, 2, 1, 1, 2 தெரிவாகி இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 6, 2, 1, 1, 2 தெரிவாகி இருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,65,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,28,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,414 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. சூப்பர் இலக்கம் 14. வெற்றி இலக்கங்கள் 17, 23, 37, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. சூப்பர் இலக்கம் 14. வெற்றி இலக்கங்கள் 17, 23, 37, 58. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,47,68,840 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 32,77,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளம் மண்ணிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சசிரி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள், 1068 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 6, 42, 47 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 6, 42, 47 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 37,18,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லோத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள், 972 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 0, 3, 0, 8, 9, 0 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 0, 3, 0, 8, 9, 0 நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 611,11,180 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,54,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரி தன சம்பத் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாய சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள், 446 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 0, 8, 9, 0 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 0, 8, 9, 0 நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,45,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சிவப்பு நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை நீங்களும் இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை உரிமை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

குறைவாகும், முகத்தோற்றம் பொலிவாக இருக்கும், முடி அடர்த்தியாக வளரும் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதாக. நீங்கள் என்றும் 16 அப்படின்னு சொல்லி இளமையாகவே இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் கிளிப் கலோஜன் சொல்ல எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் காகில் ஃபுட் ஸ்டீட்ல நீங்கள் போய் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மருந்தகங்களில் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்க போகின்றோம். நேற்று நாளில் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 20, 24, 27 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 20, 24, 27 சிறப்பு இலக்கங்களாக 3, 5, 9, 1 தெரிவாகி இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 3, 5, 9, 1 தெரிவாகி இருக்கிறது. 500,000 பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 88,75,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4, 500, 6 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 24, 32, 62, 70 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 20, 32, 62, 70 நேற்று நாளில் 20,000 பரிசு வெல்லப்படவில்லை. 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பெற்றுக்கிறது. மொத்தமாக 87,99,600 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,52,33,380 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,264 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 7, 3, 4, 1, 3, 8 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 7, 3, 4, 1, 3, 8 நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 2 வெல்லப்பெற்றுக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பெற்றுக்கிறது. மொத்தமாக 2,42,74,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,05,16,104 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,294 சீட்டிலுப்புக்கான தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 40, 44, 68, 80 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 40, 44, 68, 80 நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 59,56,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,13,29,432 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள்

நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நேற்று நாள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நேற்றால் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். ஆங்கில எழுத்து சி மெகா பவர்களுக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி சுப்பர் இலக்கம் 18, வெற்றி இலக்கங்கள் 35, 42, 46, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 2612 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி சுப்பர் இலக்கம் 18, வெற்றி இலக்கங்கள் 35, 42, 46, 79. நேற்று நாளில் 200,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,30,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,98,96,774 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலோத்தருக்கு வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாள் சீட்டிலிக்கப்பட்ட 1573 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 10, 18, 22, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 10, 18, 22, 35. நேற்று நாளில் 30,17,000

₹144 பெறுமதியான பணப்பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நேற்று நாளை 25,000 பரிசுகள், 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,11,67,324 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 839 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 4, 1, 3, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 4, 1, 3, 8. நேற்று நாளில் 51,35,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 4, 2, 4, 7. இது நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 532 சீட்டிழப்பு வாரத்துக்கான ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 4, 2, 4, 7. நேற்றைய நாளில் 500,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 70,67,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

2026 ஜூலை மாதம் 31 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:33 மணி வரை. ராகு காலம் காலை 10:33 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:33 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் உதவி, மிதுனம் பக்தி, கடகம் சினம், சிம்மம் வரவு, கன்னி புகழ், துலாம் தனம், விருச்சிகம் ஆதாயம், தனுசு செலவு, மகரம் ஆக்கம், கும்பம் நன்மை, மீனம் நிறைவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் உதவி, மிதுனம் பக்தி, கடகம் சினம், சிம்மம் வரவு, கன்னி புகழ், துலாம் தனம், விருச்சிகம் ஆதாயம், தனுசு செலவு, மகரம் ஆக்கம், கும்பம் நன்மை, மீனம் நிறைவு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் நீங்கள் எங்க இருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருப்பீங்க பூரேஷன்னா இன்றைக்கு என்ன தலைப்பு, நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு தலைப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நாள் வெள்ளிக்கிழமை ஆக நிறைய சிந்திக்க வேண்டும் இல்லையா. ஆக நாங்கள் இந்த சமகாலத்தை பற்றி பேசுவாங்க சொல்லுங்க. இந்த காலத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு விடயத்தை கேள்வியாக கேட்க போறோம்னு சொல்லியிருந்தேன். நிச்சயமாக, அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐ. ஏஐன்னு சொன்னாலே இப்ப எல்லோருக்கும் தெரியும் இல்லையா. ஆரம்பத்தில் இருந்து என்ன ஏஐ என்ன ஏஐன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்பொழுது ஏஐன்னு சொன்னால் சின்ன பிள்ளைக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு இப்பொழுது ஏஐ இப்பொழுது எங்கள் மத்தியில் அப்படியே பரவி இருக்கிறது. மனித உழைப்புக்கு ஆபத்தா அல்லது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிறதா, இதுதான் தலைப்பாக இருக்குது. ஏஐ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மனித உழைப்புக்கு ஆபத்தாக இருக்கிறதா அல்லது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிறதா, இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குள்ள ஏஐ வந்ததன் காரணமாக உழைப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதா, இல்ல இது ரொம்ப டேஞ்சரான விஷயம், எங்கள் உழைப்பெல்லாம் சுரண்ட போகுது இல்லாம செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா, இதுதான் கேள்வியாக இருக்கிறது. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன். 102.6 102.8 என்ற வரிசையில் இல்லைங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm என்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக கொள்ள முடியும். ஏஐ உங்களுக்கு உதவியாக இருக்கிறதா இல்லை ஆபத்தாக இருக்கிறதா உங்கள் தொழிலுக்கு.

வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38. மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

0: வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?

0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
1: குயிட் எக்ஸைட்டிங்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் சொந்தங்களே, நான் கேட்டுக்க கேள்வி கொடுத்திருக்கும் ஏஐ உங்களுக்கு உதவியாக இருக்கிறதால் அது பிரச்சனையாக மாறப்போகிறதா? இதான் கேள்வியாக இருக்கிறது. அதாவது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ற கேட்கிற கேள்வி உங்களது வேலைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சேர்க்கை நுண்ணறிவு ஏஐ பார்த்தீங்கன்னா மனதின் உழைப்புக்கு ஆபத்தா அல்லது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிறதா? இதான் கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏராளமான விஷயங்கள் உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். சரி, முக்கியமான தகவல்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், விளையாட்டு உலக தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது சொந்தங்களையே. நீங்களும் தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போது நாங்கள் எங்கே போக போகிறோம் சொன்னால், நாட்டின் காலநிலை ஒரு முறை பார்த்துவிட்டு வரலாம். சரி, நாட்டின் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது மேற்கு சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுரலியா, காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுடன் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடையே வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், ரத்னபுரி, முனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோடமலை மாவட்டங்களிலும் மழைத்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பல காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் இப்பொழுது இந்த விஷயத்தை எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த விஷயமும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆக வெளியே செல்லும் போது நீங்கள் முக்கியமான விடயங்கள் ஆக நீங்கள் இவற்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்போது நாங்கள் இன்னொரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். பீர் உற்பத்தியில் அரிசி மற்றும் சீனியை முதன்மை மூலப்பொருட்களாக பயன்படுத்துவதற்கு மதுவரி ஆணையாளர் நாயகம் மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் ஒப்புதல் அளிப்பதை தடுக்கும் உத்தரவு கோரும் ஒரு நீதிப்பேரணை பதின மனுவின் விசாரணை அக்டோபர் 2 ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆட்சேபனைகளை தாக்குதல் செய்வதற்காகவே அக்டோபர் 2 அன்று இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீடு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்ற விஷயம் பொழுது பார்க்கப்படுகிறது. சரி, இதை பற்றி முழுமையான தகவல்கள், முழுமையான விஷயங்கள் வரும்போது நான் உங்களோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உற்பத்தி பொருட்கள் இப்படியாக முறையில் பயன்படுத்தக்கூடாது அல்லது பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி விவாதிக்கும் சில விஷயங்கள் நடைபெற காத்திருக்கிறது. இன்னும் பல விஷயங்களுக்கு டெங்கு நோய் சம்பந்தமான இப்பொழுது எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அங்கங்கே டெங்கு நோய் பரவல் அதிகமாகிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் உங்களது சுற்றுப்புறச் சூழலை நீங்கள் கட்டாயம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது சொந்தங்களாக. தயவு செய்து நீங்கள் சுற்றுப்புறச் சூழலை கவதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். ஆக இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள, சுற்றுப்புறச் சூழலை நீர் தங்கியிருக்கிற இடங்களில் நீங்கள் அவதானம் செலுத்துவது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. அதே போல இன்றைய நாளில் விளையாட்டு என்று பார்க்கும்போது கிரிக்கெட் பக்கம் நாங்கள் இலங்கை மகளிர் அணி, பாகிஸ்தான் மகளிர் அணிகள் மோதுகின்ற முதலாவது T20 போட்டி இன்றைய நாளில் நடைபெறப் போகிறது. 10 மணிக்கு இந்த போட்டி, காலை 10 மணிக்கு இந்த போட்டி நடைபெறப் போகிறது. பார்க்கலாம் இந்த போட்டியின் முடிவுகள் எவ்வாறு அமையப்போன்றது போன்ற விடயங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன். சரி, இது எப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எப்போதும் முழுமையாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் நான் சொல்வதை நீங்க செய்ய, அதாவது கிளிஃப் காலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எங்க போனாலும் அப்படியே எப்படி நீங்க இவ்வளவு இளமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நீங்கள் இளமையா இருப்பீங்க. சோ நீங்கள் இளமை எனும் பூங்காற்று அப்படின்னு பாடல் படத்துக்கு நீங்கள் பொருத்தமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், எப்போதும் இளமையா இருக்கணும். இளமையா இருக்கணும் சொன்னா நீங்க கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. இது காகில் ஃபுட் சிட்டி, அதே போல இளைஞர் இருக்கின்ற முன்னணி மருந்துகளில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு கட்டிடம் கட்டுறீங்க, தரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும். அது நியாயமான விலையில் பயன்படுத்த வேண்டும் இல்லையா. நாங்கள் யாரிடமும் போய் ஏமாறக்கூடாது. அது உண்மையான விஷயம் தானே. ஏமாறும் ஏமாற்றம் இந்த இரண்டுமே எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் இருக்கும்போது நியாயமான விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போய் நீங்கள் பொருட்களை வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நீங்கள் இப்போதே தாமதிக்காமல் நீங்கள் கட்டிடம் கட்டுறீங்க, வீடு கட்டுறீங்க, கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், மற்றும் GI பைப்புகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இப்பொழுதே நாடுங்கள். ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை மறந்து விடாதீர்கள் சொந்தங்களே.

0: காற்றலையில் முதல்வர் முதல்வர்கள்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
3: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நீயும் நானும் போவது காதல் பாதை.
3: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
3: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய்

காலை பொழுது நூற்றாகம் வணக்கம் வசனம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது AI உங்களுக்கு உங்களது உழைப்புக்கு துணையாக இருக்கிறதா அல்லது பிரச்சனையாக இருக்கிறதா சொல்லிட்டு கேள்வியாக கேட்டதன் நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விஷயம் இருக்குது, அதாவது சுயாதீன ஊடக வளைவு செய்கிற ஒரு முக்கியமான விகிதத்தை தான் TKI திட்டம். ஆக மாணவர்கள் மத்தியில் பாதை விபத்துக்களை விபத்து விபத்துக்களை குறைப்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் தான் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இரண்டாவது கட்டமாக இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமான விடயமாக இருக்குது. சுயாதீன ஊடக வளைப்பு கொடுத்து வசந்தம் டிவி, ITN, லக்கண்ட, வசந்தம் FM இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயங்கள். அது பற்றிய விஷயங்களை நான் இந்த பாடசாலை நடைபெறுகிறது போன்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு அப்டேட்டாக தருகிறேன். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் எப்போதுமே எளிமையாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொடுத்துட்டா உங்களுக்கு எப்போதுமே இளமை தோற்றம் கிடைக்கப் போகிறது, மாற்றுக்கருத்தை கிடையாது என்பதையும் நான் சந்தோஷமாக சொல்கின்றேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக்கொள்ளலாம். அதாவது நுண்ணுடைய செயற்கை நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா AI மனித உழைப்புக்கு ஆபத்தா அல்லது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிறான்னு சொல்லி அன்பான வணக்கம் சொல்லணும். என்னோட கிருஷாந்தன் சொல்லியிருந்தார், அண்ணா இது வந்து மனித உழைப்புக்கு ஆபத்து தானா? ஏன்னு சொன்னால் அவரும் ஒரு ஃபோட்டோகிராஃபராம், நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோமல் எடுத்து எடிட் பண்ணி கொள்றாங்க AIலேயே. ஸோ அது உண்மைகளே AI என்று சொன்னால் இப்பொழுது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. அதாவது தெரிந்த பிறகு அதுக்கான மார்க்கெட் குறைவாக தான் இருக்கிறது. இருந்த போதும் எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் தானே, அது எதிர்காலத்தில் எப்படி வர முடியும் யாரு கண்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்பு கடந்த வணக்கம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டு எங்களோடு சஸ்வீதா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஒரு ஆசிரியம் அவங்க தொழிலுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கிறது. காரணம் AI மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் தேடி தேடி பார்த்துக் கொள்கிறார்கள். இது வந்துட்டு உண்மையான விஷயமா? அது உண்மையான விஷயங்கள் தான் வருகிறது. இருந்தாலும் அதை சரியான முறையில் தெளிவுபடுத்துவதற்கான முறை இல்லாமல் கொஞ்சம் குறைந்து போகிறது. நான் ஒரு ஆசிரியர் படிப்பதற்கும் ஒரு AI படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குதானே, ஸோ அதுதான் எங்களுக்கு இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அப்படியா இருக்குது இல்லையா? அன்பான வணக்கம் அண்ணா, புவனேஷன் அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லக்கூடிய எங்களோட ஜெகன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தா கண்டிருக்கிறார் தெஹிவலிலிருந்து. அவர் சொன்ன விஷயம் என்ன, உழைப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது முன்னேற்றத்துக்கு உதவியாகத்தான் இருக்கிறது. நான் செய்கின்ற வேலைகள்லாம் இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதாவது தான் கடை வச்சிருக்கிறதாம், அந்த கடைக்கான ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் செய்யறதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப செலவு போவோம். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா AI செய்து செய்து போட்டுறாராம். சரி, ஓகே. அன்பு கடந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? AI என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டிய ஒன்று. உலக வளர்ச்சிக்கு ஏற்ப நாங்களும் மாறித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய தர்ஷிகா சொல்லியிருக்கிறாங்க. அது வளர்ச்சிக்கான பாதையாகத்தான் இருந்தாலும் கூட அதில் இருக்கின்ற பாதிப்புகளை கடப்பதற்கு நாங்கள் சரியாக செயல்பட்டாலே அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்துக்கிற சொல்லக்கூடிய எங்களோட தெய்வநேஷன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை நாங்கள் ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பகிர்ந்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பான வணக்கம் புவனேஷன் நான் சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் வழியாக இருக்கலாம்னு சொன்னால் சின்ன தம்பி சத்துக்கலாம் அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம். காலை வணக்கம் என்று பகிர்ந்துருக்கிறார். தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்காரு. அதுபோல் கொழும்பு 15 மோதலிருந்து தரிசனி குணசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுபோல் அன்பான வணக்கம் பூனாங்கலிருந்து அருள்மீறி அன்பான இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கா ஒரு ரொம்ப நன்றி நன்றி. அதே போல அன்பு கலந்த வணக்கம் அண்ணா புவனேஷன் அப்படி இருக்கிறீங்க, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கு நன்றி. ரெண்டுள்ள எல்ஜிந்த ஸ்ரீதாஸ் அந்த கமெண்ட்ஸ் பதிவேற்றுக்கிறார். அதே போல பாஸ்கரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறான். ரிஸ்வான் முகமது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறார் சொல்லியிருக்கார். அறிப்பாளர் சகோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கேன். ஜே எம் ரிஸ்வான் வேறுவல் வந்து சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்து புவனேஷனா வணக்கம். ஜோன் சீத்தரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். அதே போல கந்தலாய் ஜெய்சர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறார். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். வண்டாரவலிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கார். வணக்கம் போனேஷனா, நான் மீன் பிடி கந்தலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பிரசாந்த் சொல்லியிருக்கார். அன்பு கலந்த வணக்கம் சசிகலா வந்திருக்கிறாங்க. இதமான காலை பொழுது வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பு கலந்த வணக்கம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் ப்ரோக்ராம் சூப்பர், ஓகே, ரொம்ப சந்தோஷம். சப்ரீனா ஃபுட்ஸ் செல்வாளந்து நாரம்பிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறேன். அங்க இருக்கிற எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகளுக்கு சத்தமா கேளுங்க சரியா? புவனேஸ்வரன் எப்படி இருக்கிறீங்க? செங்கலடி சகில சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான வணக்கம் புவனேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி வந்திருக்காங்க. சூப்பர், இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் புவனேஸ்வரம், ரொம்ப நன்றி. கொழும்பு 14 மும்தாஷ் பேக்கும் அந்த கமெண்ட்ஸ் பதிவிட்டுக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. நீங்களும் முடிந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக, எங்கிருந்தாலும் முடிந்து கொள்ளுங்கள். இது காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம்.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

0: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: இந்த உலகத்துக்கு வந்ததுல நான் பாக்குறேன். மனுஷனா கட்ட கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொல்ல எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னைய கொடுக்கல, ஆகாசம் கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்த கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்க கொடுத்தேன், குளத்தி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம். இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறதுனா மூளையில கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வைத்து நான் எப்படி தீக்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிருக்க ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை வளர்க்கிறேன்னா, உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்ல சொல்லிட்டு ஒரு நாட்டிகள் நெல்ல கொண்டு போய் வயல போட்டானா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்ல விளைவிக்காம தடுக்கிறனா இல்லையே? அங்க விளைவிக்கிறதும் இல்ல, இங்க தடுக்கிறதும் இல்ல. கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால உண்டான பிரச்சனை.

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலைப்பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்தம். அதாவது நீங்கள் தரமான பொருட்களின் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். ஆக நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள் மற்றும் பைப் பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே கூறியின் பெற்றுக்கொள்ள நீங்கள் இப்பொழுது செல்லுங்கள். ஜனதா ஸ்டீல்ஸுக்கு சொந்தங்களையும் மறந்து விடாதீர்கள்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோலே வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாளத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான காலநிலையே நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பு மற்றும் ஏனைய ஆயுத குழுக்களை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கு தான் பெயரிட்டுள்ள சமாதான சபை உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முன்மொழியப்பட்டுள்ள டிரம்பின் 20 அம்ச திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இது ஒரு முக்கியமான மைல்கல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உடன்பாட்டிற்காக மத்தியஸ்தமாக செயல்பட்ட எகிப்து, கட்டார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கும் டொனால்டு டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்ட தலைப்பின் கீழ் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், ஏஐ தொழில்நுட்பம் என்பது இப்பொழுது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிக்கொண்டு வருகிறது. எல்லாமே ஏஐ, எதை பார்த்தாலும் இது ஏஐ இருக்குமான்னு சொல்லி நாங்கள் முதல் சந்தேகப்பட வேண்டிய தொழில்நுட்பம் தள்ளப்பட்டு விட்டோம். சரி, இப்போ நான் கேட்கிற கேள்வி என்னன்னு தெரியும், ஏராளமான சொந்தங்கள் தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதால் ஏஐ மனித உழைப்புக்கு ஆபத்தா அல்லது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிறதா? இதன் கேள்வி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 775 0101 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயார்.

0: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம். அதாவது உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், சரிதானே? நீங்க எங்க போறனாலும் அந்த வேலையெல்லாம் தங்கு தடைகின்றி செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க சரியா ஹெல்த்தியா இருக்கணும். தலைவலியை வச்சுக்கொண்டு எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் போது நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல் தான். அதே போல நீங்க எளிமையாக இருக்க வேண்டும், எப்போதுமே நீங்க எளிமையான தோற்றம் இருக்க வேண்டும். அதே போல வெளியில பாக்குறதுக்கு மட்டும் எளிமையா இருந்தா போதும், அது இல்லையா? எங்களுடைய எலும்புகளும் சரி, அதே போல எங்களுடைய தேகமும் சரி, ஆரோக்கியமாக இருக்கால் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எலும்புகள் உறுதியாக இருக்கும். அது மட்டுமல்லாது பாத்தீங்கன்னு சொன்னா முடி அதிருப்தியாக இருக்கும், அதே போல முகப்பொழிவாக இருக்கும் என்று பல விஷயங்கள் இருக்குது. சோ மிஸ் பண்ணாம நீங்க இந்த கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் எடுத்து பாவீங்க. இலங்கையில பாத்தீங்கன்னா காகில் ஃபுட்ஸ்ல நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை இருக்கின்ற முன்னணி மருந்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜனதா ஸ்டீல்னு சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும் நம்பிக்கை. நியாயமான விலையில் நம்பிக்கையான மணிக்கும் நம்பிக்கையான விலையை நம்ம இடங்களில் நீங்கள் பொருட்களை செய்யும் போது நீங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியாக இருக்கும் இல்லையா? நீங்கள் உறுதியான வீட்டை கட்டும் போது ஒரு உறுதி மன உறுதி இருக்கும் இல்லையா? பரம்பரை பரம்பரையை இந்த வீட்டில் வாழ போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அதுக்கான பொருட்களை நீங்கள் வாங்க முடிச்சுனால் நீங்கள் நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செல்லுங்கள். ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே மாற்றுக்கிடத்தை கிடையாது. காரணம் அந்த பிராண்ட் அப்படி, அதாவது போக்குவரத்து செல்லும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாகும். காரணம் நீங்கள் இரண்டு மூன்று பொருட்களையும் நீங்கள் இரண்டு மூன்று கடையேறி வாங்குவதற்கு பதிலாக ஒரே கடைகள் ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு போக்குவரத்து செலவும் குறைய போகிறது. சரி, சந்தோஷம் மகிழ்ச்சி. இன்னும் இன்னும் முக்கியமான விடயங்கள்லாம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 2027 ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மனிதாபிமான உணவு உதவி தேவைப்படக்கூடும் என அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்பட்டு பஞ்சம் தொடர்பான முன்கூட்டி எச்சரிக்கை அமைப்புகளில் வலையமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தான் இந்த விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2027 அந்த அறிக்கையின் பதிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நாட்டின் உணவு பாதுகாப்பு நிலை மேலும் சவாலானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வேலை வாய்ப்புகள் ஓரளவாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஆனாலுமே உணவுப் பொருட்கள், போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது போன்ற விஷயங்கள் அந்த ஆராய்ச்சி மூலமாக, அந்த அறிக்கையின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகரிப்புக்கு ஏற்ப மக்களின் வருமானம் உயர்ந்ததா அப்படின்னு கேட்டால் குறைவாக தான் இருக்கிறது. குடும்பங்களின் பொருளாதார பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இது உயராவிட்டால் காரணம் நாங்கள் 3-4 வருஷத்துக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொண்டிருக்கிற பொருளாதார செலவுகள் கொஞ்சம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற விஷயம் தான். இதே தான் அவங்க சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அதே போல இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்வில் அந்த யுத்தங்கள் நிகராக பல தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொடுக்குது. அதே போல பாகிஸ்தான் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் வெடிகுண்டு வீச்சு என்ற ஒரு செய்தி கிடைக்கப்பட்டது. 12 போலீசார் இப்பொழுது உயர்ந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது ஒரு மோசமான விஷயமா இருக்கு. பாகிஸ்தான் உள் நாட்போர் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் தீவிரம் அடைந்து கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியது. பொருளாதாரத்தில் பல சிக்கல்கள் இருந்து பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை ஒன்று இருக்கிறது அங்கே பாகிஸ்தானை பொறுத்தமட்டில். கடந்த காலங்களில் தெரியும் உணவு தட்டுப்பாடு கூட ஏற்பட்டது. இங்கே பல பிரச்சனைகள் இருக்கும்போது உள்நாட்டு போர்களும் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அங்கங்கே பல கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள், தீவிரவாத கும்பல்கள் இருக்கிறார்கள். அங்கே உள்நாட்டில் ஏற்படுகிற போரின் காரணமாக தெரியும் கடந்த காலங்களில் விளையாட்டு போட்டி, கிரிக்கெட் போட்டி கூட தடைப்பட்டது. சோ பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் இப்படியான விஷயங்கள் இருக்கும் வரை பாகிஸ்தான் மேலே எழும்புவது என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
1: உள்ளத்தை
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற காலை பொழுதில் உற்சாகம் வணக்கம் வசந்தம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையா, அவங்க சொன்ன கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். அன்பான வணக்கம் போனா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம்னு சொல்லி மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது இப்போது கொஞ்சம் பாதிப்பாகத்தான் இருக்கிறது, சரிதானே? ஏ தொழில்நுட்பம் மக்களின் வாழ்க்கை தரத்தில் அதே போல உழைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறது. நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிருந்தோம், அதாவது உதவியாக இருக்க போகிறது அல்லது உபத்திரமாக இருக்க போகிறதாதான் கேள்வியாக இருக்கிறது. ஏ பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு ஆபத்து அல்லது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்க போகிறதா கேள்வியாக இருக்கிறது. அன்பு கலந்த வணக்கம் போனச்சுன்னா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக்கொண்டு பார்வல் தாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை நான் பகிர்ந்திருக்கார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம் வினோத் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாம். அன்பின் வணக்கம் போனச்சுன்னா கந்தப்பலையிலிருந்து நான் கார்த்திகேயன் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ள வந்திருக்கார். இனிய காலை வணக்கம் என நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஷாலினி தெய்வலதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி கேக் டேயா? சரி, ஓகே. இனிமையான காலை பொழுது வணக்கம். இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். ஏஐ தொழில்நுட்பத்தால் வயிறில் நெல் விளையாதால் சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளோடு வசந்தகுமார் சொல்லுங்க. அது வரைக்கும் சந்தோஷம் என்ன வரலாம் சில பேர். அன்பு கலந்த வணக்கம் போனச்சுன்னா ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சொல்லக்கூடிய ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். இனிமையான காலை பொழுது வணக்கம் அறிவிப்பாளர் சகோதரர், எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருக்கீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கேன். நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய தியாகு வெள்ளத்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? வாழ்த்துக்கள் வேதுவலை தர்கா நகர் ரிம்ஷான் நின்சாத் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எடுத்திருக்கிறார். இனிமையான காலை பொழுது வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? இனிமையான பிறந்தநாள் ரொம்ப சந்தோஷம், நன்றி. சரண்யா, ஆஷிஃபா, விஸ்மிதா, ரமேஷ், யோகா, விஜயா, ஸ்ரீநாத் எல்லோரையும் எடுத்துக்கொண்டு பார்த்தாங்க. திறனைகளை கிருஷ்ணவேணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? காலை பொழுது வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், கீதான் குடும்பம் எல்லாம் சேர்ந்து வாழ்த்து வசதிக்கிறாங்க. முத்தைய காலி முதல் அந்த கமல் சரி பதவிச்சுக்கிறது. ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கறோம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எடுப்பதற்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, அக்கறை பற்றி பாப்பில் நிசா நிகழ்ச்சி கேட்பதாக எடுத்திருக்கிறார். அன்பு வணக்கம், வாழைச்சேனை அஜய், அகிலன், அர்ச்சனா, திருமாலன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. தொண்டைமாரார செல்வசன சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக கேட்டிருக்கிறார். நிஷா வந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லிருக்காங்க. ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அருள்மொழி வந்திருக்கிறாங்க, அன்பு கலந்த வணக்கம் போனேஷ், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு எப்படி பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிக்கொண்டு இணையம் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளும் பவானிச்சந்திர கலா நிகழ்ச்சிக்கு போதாக இருந்திருக்கிறாங்க.
1: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு மாமே. உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. ஒண்ணு மட்டும் சொல்ல ஞாபகம் வச்சுக்க, வாழ்க்கையில சரி கிரவுண்ட்லயும் சரி நிதானமா ஒண்ணு ஏறு மாற ஒண்ணு ரன் அவுட் ஆயிரும்.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிற நடிகர் இயக்குனர் மணிவண்ணன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: சந்தோஷம் மகிழ்ச்சி. நான் காலையிலேயே ஒரு கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சரி, அந்த தலைப்பை பற்றி நானும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். காரணம், இந்த காலத்துக்கு ஏற்றால் போல் பொருத்தமான ஒரு தலைப்பு இல்லையா, அதை பற்றி நான் கட்டாயம் சொல்லியாக வேணும். காரணம், இந்த ஏஐயின் பயன்பாடுகள் மூலமாக இப்பொழுது இருக்கின்ற தொழில் பாதிக்கப்படுகிறது அல்லது அதை முன்னேற்றுவதற்கு உதவியாக இருக்கிறதா, இதுதான் நான் இந்த கேள்வியாக கேட்டதன். மனித உழைப்பை ஆபத்தாக இருக்கிறது அல்லது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிறதுன்னு சொல்லி கேட்டால், நிச்சயமாக இரண்டும் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. பாரம்பரிய மற்றும் தொடர்ச்சியான வேலை இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தர உள்ளீடுகள், வாடிக்கையாளர் சேவைகள், அதை போல் தொழிற்சாலைகள் அசம்பிளி வேலை மற்றும் செய்கிறது போன்ற விஷயங்களுக்கு தானே, இதெல்லாம் ஏஐ வந்து துல்லியமாக செய்கிறது. எத்தனை பேர் இன்ட்ரி வராங்க போகிறாங்க, அந்த இன்ட்ரி வேலையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது ஏஐ சரியாக செய்து முடிக்கிறது. அது மட்டுமல்லாது, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, இந்த படைப்பாற்றல் துறைகள் சொல்வார்கள். இந்த படைப்பாக்கத்துறை பார்த்தீங்க சொன்னா, முன்பு மனிதர்கள் மட்டுமே செய்ய முடியும், இதெல்லாம் மெஷின் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்பியிருந்த காலம் போய் இப்பொழுது ஏஐ செய்து கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், கவிதை எழுதுவதாக இருக்கலாம், மனிதர்கள் மட்டுமே செய்யக்கூடிய கட்டுரை எழுதுவதாக இருக்கலாம், பாடல்களை இசையமைப்பதாக இருக்கலாம், ஓவியம் வரைதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த ஏஐ எல்லாம் செய்து கொடுக்கறது. ஆகவே ஏஐ திறம்படுத்துவதன் காரணமாக இந்த துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது, இருக்க போகிறது என்பது மாற்று கருத்து கிடையாது. அதே போல வேலையில் ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்கள் தங்களின் வேலைகளை இழக்கும் அடையாளம் வரக்கூடிய வாய்ப்பு. இது காரணம், நாங்கள் ஏஐல தான் வேலை செய்ய போறோம், கம்பெனியில முக்காவாசி வேலை ஏஐல தான் செய்ய போறோம், ஸோ நீங்க ஏஐ தெரியும் சொன்னா உங்களுக்கு கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் முன்னேற்றத்துக்கும் இது மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருக்க போகிறது, அது மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது திறன் மற்றும் உற்பத்தி அதிகரிப்பு, கடினமான சலிப்புத்தன்மை இருக்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மூலமாக கொஞ்ச நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அது மட்டுமல்லாத, இன்னொரு முக்கியமான விஷயம், மருத்துவ துறையில் பெரிய ஒரு புரட்சி இருக்கிறது. காரணம், ஆரம்ப கட்டத்தில் நோயை கண்டறியக்கூடிய தன்மை இந்த ஏஐ சிஸ்டத்தின் மூலமாக இருக்கிறது. ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அது மட்டுமல்லாத, புதிய வேலை வாய்ப்பின் உருவாகவும் ஏஐ மூலமாக இருக்கிறது. ஏஐ மூலமாக சில புதிய வேலை வாய்ப்புகளும் இருக்கிறது என்பது மாற்றுக்கிறது கிடையாது. கல்வியில பெரிய ஒரு புரட்சி இருக்கிறது. தனிநபர் கற்றல் திறனுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்க போகிறது, மாற்றுக்கிறது கிடையாது. நாங்கள் ஒரு விஷயத்தை ஈடுபடுச்சுனா உடனே நாங்கள் ஏஐ மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆக இரண்டுமே இருக்கிறது, காலம்தான் பதில் சொல்லும் இல்லையா அதுக்கு. சந்தோஷம் மகிழ்ச்சி. நானும் நிகழ்ச்சியிருந்து விடையிற போகிறேன். ஏராளமான விடயங்களும் உடனே பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து ராகம் சுமாரத நிகழ்ச்சியோடு இருந்து கொடுங்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ரொஃபினா மீடுபெறும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நன்றி புவனே. சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான காலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வஸ்தத்தின் சபைகளுக்கு விருந்தாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது காலை 10 மணி.

0: சமத்தில் வசந்தம்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
2: மக்கள் கூடிய மகுடமே
3: நாட்டிற்கே செல்வம்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
5: யாழ்ப்பாணத்தில் குளவி கொட்டுக்கு இலக்காகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த 67 வயதுடைய முதியவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் புங்குடுதீவு காட்டுப்பகுதிக்கு பனை வெட்டுவதற்காக சென்றபோதே குளவி கொட்டுக்கு இலக்கானதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது காயமடைந்த முதியவர் புங்குடுதீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.
4: வெளிநாட்டு செய்திகள்.
5: தென்மேற்கு பாகிஸ்தானில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் ஒன்றில் சுமார் 32 தொழிலாளர்கள் வரையில் உயிரிழந்துள்ளனர். பலூசிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான குவாட்டாவின் புறநகர் பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து சில மணித்தியாலங்களின் பின்னர் 7 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் பின்னர் அவசரகால மீட்புக் குழுவினர் மேலும் 25 பேரின் சடலங்களை மீட்டுள்ளனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள ஏனைய சுரங்க தொழிலாளர்களை மீட்பதற்கான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில் 12 மணி வரை உங்களை மகிழ்விக்க தயாரா இருக்கு. எனவே நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். 12 மணி வரை 01212551 அல்லது 01212 711 118க்கு கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்கள் உற்சாகமாக திருச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம்.

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். பாடல்களோடு நேரம் கலை 10:14 நிமிடம். தினம் அழைப்பில் வணக்கம்
1: உங்களை
0: மகிழ்விக்க சூப்பரான பாடல்கள் வளமை போலவே இன்றைய தினமும் தயாரா இருக்கு. அடுத்த பாடல் யாருக்காக? சரி, அடுத்த பாடல் யாருக்காக?
1: மகன் ராமதாஸ், தர்மேஷ் மருமகள், மருமகன் மற்றும் அண்ணன் கோவிந்தசாமி, அண்ணன் ஜீவா, நம்பன் பாலசுப்ரமணியம்.
0: சரி, அனைவருக்கும் பாடல் கேட்கலாம்.
1: நன்றி, மன்னர்
0: ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த ஒரு அருமையான பாடல் இது.
2: தோட்டத்துல பாத்தி கட்டி

0: சொல்லவா?
1: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
2: சிங்கிள் கதையா இல்ல நரி கதையா?
1: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
2: மாயாடி பெற்ற புள்ள வரப்போல நல்ல போல யாருவ.
1: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
3: Quite exciting.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேர்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் அன்னி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சுகமானது நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது காலை 10:30 நிமிடம் ஆகிற நேரம். அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ அன்பான அறிவிப்பாளர்ஜி, இனிய காலை நேரம் வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான காலை நேரம் வணக்கம். யார் இது?
1: நான் கிண்ணியா, மகரத்து நகர், நசூர்.
0: நசூர், நல்லா இருக்கிறீங்களா?
1: நன்றி.

டோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

0: எரிச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு சுப்ரான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 10:48 நிமிடம் ஆகிற நேரம் ஒழிப்பில். வணக்கம். வணக்கம், யார் இது?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பெயர்?
1: தொடர்ந்து
0: வசந்தத்தோடு மட்டும் இணைந்திருங்க. சரி, ஓகே ரூபன், அப்புறம் சொல்லுங்க இன்னைக்கு உங்களுக்கு வர்க் எல்லாம் அப்படி போகுது?
1: நன்றி.
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

அழியுது சத்தத்தால், அராஜகம் அழியுது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம், தக்கி தக்கி தக்கி தக்கி தக்கி.

0: எட்டில் வசந்தம் எஃப்எம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்வந்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலைக்கு மத்தியில் இந்த நிதித்தொகை இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது. குறித்த நிதியுதவி இலங்கையின் வர்த்தக முதலீடு மற்றும் கைத்தொழில் அபிவிருத்தியை இலக்காக கொண்ட கொள்கை கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளது. அதில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மத்திய கிழக்கு நெருக்கடியினால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார அழுத்தத்தை குறைப்பதற்கான மேலதிக நிதியுதவியாக வழங்கப்பட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: உலக சந்தையில் இன்றைய தினம் மசகு எண்ணெயின் விலைகளில் சற்று சரிவடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய WTI ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 1.71 வீதம் குறைந்து 82.16 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்நிலையில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 1.16 வீதத்தினால் குறைவடைந்து 88 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அத்துடன் மர்பன் ரக மசகு எண்ணெய் விலையும் 2.6 வீதத்தினால் சரிவடைந்துள்ளதுடன் அவ்வகையான மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 85.71 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல்.

சரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடலோட சந்தோஷமாக நாங்க இந்த மனத்தி ஏலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மனத்தி ஏலத்திலும் சூப்பரான பாடல்கள் வசனத்தை ராகம் சுகமான நிகழ்ச்சியின் வாயிலாக ஒலிக்க தயாரா இருக்கு. எனவே சந்தோஷமாக நீங்களும் இந்த மனத்தி ஏலத்தோடு எங்களோட இணைந்து கொள்ளலாம். ராகம் சுகமான நிகழ்ச்சியை நீங்களை தொடர்ச்சியாக கேட்கலாம். பாடல்கள் அதே நேரத்தில் வாழ்த்துக்களை நீங்க பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு தொடர்ந்து நீங்க அழைப்பு ஏற்படுத்துங்கள். 01212115 001212115 111க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: சூப்பரான பாடல் வசதியின் சவிகளுக்கு விரிந்தாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். வசந்தம் எஃப்எம் இப்போது 11:14 நிமிடம். இந்த நேரம் அளிப்பில் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது? இதே போல உங்க மனதுக்கு பிடித்த பாடல்களை நீங்களும் சந்தோஷமாக விரும்பி கேட்க எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 01212 01212 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். நேரம் 11:14.
2: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
3: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை
2: அனுபவியுங்கள். அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
5: சிங்கம் கதையா?
4: பாட்டு படிக்க முடியாதா?
5: வாயாடி பெற்ற புள்ள வரப்போல நல்ல போல யாருவ.
4: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
6: Quite exciting.

மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே.

0: கோயில் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான பாடல் விஸ்தத்தின் ராகம் சுகுமான நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சரி, இந்த நேரம் அழைப்பில் மட்டும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஹெரால் சந்திரா அப்படியா? எப்படி இருக்கீங்க ஹெரால்? நல்லா இருக்கீங்களா?
1: மற்றும்
0: மற்றவர்கள் குடும்பத்தை சேர்ந்த
1: ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர் அனைவரையும்
0: இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். ஹெரால் சந்திரா, நன்றி.
1: நன்றி.

0: என்ன வேணும்?
1: புது ப்ராஜெக்ட்
0: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
1: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்.
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: நல்ல
4: சரி, கேட்ட பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா இதுவரை?
3: மிக மிக அருமையா.
4: சரி, இன்று வேலையா லீவா? சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்க நிகழ்ச்சியில யாருக்காக?
3: எனது அன்பு மகன் சைலாவுக்காகவும் மற்றும் பிள்ளைகளாக சஃபானா, சப்ளா, விக்கான், பேர பிள்ளைகளாக சுசி, சபியா, ஹயாம் காலி, அக்ரார் மற்றும்
4: அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
3: நன்றி.

0: ஒலிக்காரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்கள் எல்லோருக்குமே சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் மதிய நேரத்தை சிறப்பிக்கும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு. இன்றைய தினம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறார் எங்களுடைய அறிவிப்பாளர் விஜய். மீண்டும் மட்டுமோ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.
1: வருங்கால ஒய்ஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
2: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பரத்தேங்க.

ரைட் முத்துன மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்கிறோம். இணைந்திருக்க போறோம் தொடர்ந்து எங்களுடைய வசந்தத்தின் மத்திய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. ரைட் இன்றைய நாள் சந்தோஷமாக தொடர்ந்து நடந்து கொள்ளுங்க. நன்றி ருஃபீனா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான சந்தோஷமான மதிய பொழுது வணக்கம். ரைட் இன்றைய நாளும் எங்களோடு 3 மணி வரை இணைந்து கொள்ளலாம். சூப்பரான பாடல்கள் வளமை போல் வர தயாராகிறது. இரண்டு இடைவெளிக்கு பிறகு உங்களை அன்போடு சந்திக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
0: நீண்ட நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக உங்களை சந்திக்கிறோம். நூற்றி இரண்டு சுமாரணம் நூற்றி இரண்டு தசம எட்டு அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த சொந்தங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். மூன்று மணி வரைக்கும் நல்ல பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். இப்ப அளவில் ஒரு நேரங்களோடு இருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 0112 7 5 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1

0: மதியநேர குதூகலத்தோடு சந்தோஷமாக நடந்திருக்கிறோம். சிறுத்தை திரைப்பட பாடல் வந்தது, வித்யாசாகர் நிசல் பாடல் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள், சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். 3 மணி வரை இணைந்து கொள்ளலாம் மதிய நேர குதூகலத்தோடு. இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம்.
1: அன்பான மதிய நேர வணக்கம்.
0: வணக்கம் வசந்தகுமார்,
1: இப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் வசந்தகுமார். எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நல்ல சுகமா இருக்கிறேன். என்ன செய்றீங்க இப்போ?
1: இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கிறேன். கொஞ்சம் லீவ், லீவ்
0: இன்னைக்கு கொஞ்சம் லீவ்.
1: என்ன
0: சொல்லுது?
1: கொஞ்சம் மழையாவும் இருக்குது, வெயிலாவும் இருக்குது, மாறி மாறி வந்து கொண்டு.
0: இப்ப வர மழை எல்லாம் அப்படிதானே? எப்ப மழை வரும், எப்ப வெயில் அடிக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு,
1: யாருக்குமே சொல்ல முடியாது.
0: ஆனா வெப்பம் வந்து அதிகமா இருக்கு
1: தானே? சூடு அதிகமா தான்.
0: சரி சரி, ஓகே. அப்ப கவனமா இருங்க. சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல,
0: இன்னும் இல்ல. என்னதான் சாப்பிடும்? இப்பதான் 12 மணினா.
1: ஆமா
0: பாருங்க, நான் 12 மணிக்கு சரியா 12 மணிக்கு சாப்பிடறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? சரி சரி, ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. யார் யார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க? நீங்க மட்டும் தான் கேக்குறீங்களா? வீட்டுல இருக்காங்களாக்கள்?
1: இல்ல, எல்லாரும் கேக்குறாங்க. அடுத்து நண்பர்கள் கொஞ்சம் இருக்கு, நான் இணைத்துக் கொள்ள முடியுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா சேர்த்துக் கொள்ளலாம், சொல்லுங்க.
1: அடுத்து நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடையுடன் மத்தலை ஐயா கண்ணு, நண்பர் தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், நீர்கொழும்பு சாம்குமார், ராஜமாணிகர் ராஜேந்திரன், உமாச்சந்திரன், மும்தாஜ் பேகம், பாதுக்கை அண்ணன், பாதுக்கை சின்ன தம்பி, அருள்மொழி, அம்மம்பட்டிய ராசையா, வெள்ளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்போம்.
0: எல்லாரும் எடுத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் கேட்போம். நன்றி கொண்டு.
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் இதுபோல் அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0112-77-5001-2775111 தொடர்ந்து பேசலாம். 3 மணி வரைக்கும் நான் உங்கள் விச்சை. இப்போ நேரம் சரியாக 12 மணி கடந்து 17 நிமிடம் ஆகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது சூப்பரான ஒரு பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஸ்டார் திரைப்பட பாடல்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது
4: அபுலாசன்
5: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: சிவாஜி திரைப்பட பாடல் கூட்டம் ஹரிஹரனோடு சேர்ந்த மதுஸ்ரீ பாடலை பாடியிருந்தாங்க. இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் 12 மணி கடந்து 30 நிமிடம் ஆகிறது. இந்த நேரத்தில் அழைப்பில் ஒரு நேரங்களோடு பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: ரமேஷ்.
0: எப்படி இருக்கீங்க ரமேஷ்? கீரிமலையில் என்ன செய்றீங்க நீங்க? வீட்டோட இருக்கிறீங்க, வெளியில எங்கேயும் போறது இல்ல. இப்ப வெப்பம் அதிகமா இருக்கு வடக்கு கிழக்கு பகுதியில் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வெளியில எதுவும் போனாலும் கொஞ்சம் கவனமா போங்க, சரியா? ஊர் பக்கம் எல்லாம் மழை வெயில்
1: தானே?
0: இங்க வெயில்
1: தானே?
0: வெயிலோ கூட வேண்டாம். அப்ப சும்மாவா சொன்னாங்கன்னு. அது சரி, அது சரி. சரி சரி, நான் வந்திருக்கேன் கீரிமலை பக்கம் எல்லாம். அப்புறம் வீட்டுல யார் யார் இருக்குது?
1: அன்றைக்கு
0: பள்ளிக்கூடம் லீவ் குடுக்கறாங்க
1: தானே?
0: ரைட். அப்ப நாளையில இருந்து இப்ப பசங்களோட இருக்கலாம் சந்தோஷமா ஜாலியா. ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: இன்னித்தான்
0: சாப்பாடு. என்ன சாப்பாடு இன்னைக்கு?
1: வெள்ளிக்கிழமை
0: மச்சம் காய்ச்சல் இன்னைக்கு.
1: வெள்ளிக்கிழமை
0: சேர்ந்து சரியா?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: பாட்டு
0: போறது கொஞ்சம் சிக்கல் தான். நீங்க வந்து காலையில 10 மணில இருந்து 12 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுல கேட்டா தந்திருப்பாங்க கண்டிப்பா. இப்ப நாளைக்கு அல்லது திங்கக்கிழமை அந்த பாட்டை கண்டிப்பா நான் போட சொல்லிட்டு போறேன். ஓகே ஓகே ஓகே. நன்றி. என்ன
1: நன்றி.
0: நீங்களும் சந்தோஷமாக பேசலாம் எங்களோடு. 3 மணி வரைக்கும் அடைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். சந்தோஷமாக 0112 7 5 0 0 1 1 2 7 5 1 1 1 கலைப்பை ஏற்படுத்துங்கள்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: மதிய நேர குதூகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக நீங்களும் எங்களோடு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நல்ல பாடல்கள், நல்ல வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறோம். இப்போ அழைப்பில் இன்னொரு நேயர் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரது?
2: நான் கட்டமுறையிலிருந்து
1: லோகன். கட்டமுறை கட்டமுறை எந்த இடம்?
2: கட்டமுறை
1: மாவட்டம் வாகரை பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
2: கடும் வெயில்.
1: கடும் வெயில், எல்லா பக்கமும் கடும் வெயில் தான். அப்புறம் என்ன செய்றீங்க நீங்க? என்ன தொழில் செய்றீங்க?
2: மரக்கறி
1: நம்ம வாகர பக்கம் உள்ள மரக்கறியா, இல்லாட்டி வேற இடங்கள்ல இருந்து மரக்கறி கொண்டு வரீங்களா? வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, சிக்கலா இருக்கும். சரி சரி, ஓகே ஓகே. கவனம் பத்திரம். அப்புறம் நிகழ்ச்சி யார யார கேட்டு இருக்கீங்க? இப்போ
2: நாங்க அன்பு மனைவி சாந்திக்காகவும் சுதர்சன் மருமகள் கோவிலா, மகள் மற்றும் மகன் ஜனோச்சன்
1: சுசாந்தன்,
2: வாகரையில் இருக்கிற அக்காச்சி மற்றும் மகேஸ்வரம் மாமா பிள்ளைகள் மற்றும் வசந்தம்
1: கேட்டுக்கொண்டிருக்கேன் அனைவருக்காக.
2: நன்றி.
1: நீங்களும் எங்களோடு பேசலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மத்திய நேர குதூகலம். நேரம் 12:40 ஆகி கொண்டிருக்கிறது. எங்களோடு அழைப்பு ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் மூலமாக வாங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவிட்டுக் கொள்ளுங்க. வாழ்த்துவோர் அதே போல சந்தோஷமாக இன்றைய நிகழ்ச்சி பாடல் விரும்பி கேட்போர் எல்லோருக்காகவும் நல்ல ஒரு பாடல் வருகிறது. நீங்களும் உங்களுடைய நண்பர்கள், பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல்

0: தனியா உட்காந்து கவலைப்பட்டு இருக்க?
1: ஏன் தனியா உட்காந்துருக்கீங்க கேளு, நான் கவலைப்பட்டு உங்களுக்கு சொன்னேன், வந்த வேலை பாருட ஏட சென்டிமெண்ட் பேசுறீங்க முட்டா பசங்க.
2: ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் இயக்குநர் நடிகருமான மணிவண்ணன் அவர்கள், மறைந்த மணிவண்ணன் அவர்கள் இன்றைய நாள் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கார். அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வர தயாராக இருக்கிறது.
3: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
4: நீ பாடு
3: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி.
4: நம்ம நெற்குன்றத்துலயா?
3: குன்றத்துலதான்.
5: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல
6: உன்ன
5: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88.
1: பில்லனானா
2: சின்ன பிராசன்
1: உருந்த விட்டையிருக்கின்ற ஓடு மீனோடு என்னன்னா
2: ஓடு மீனோட உருமீன் வருந்தனுக்கும் காத்திருக்கமாம் கொக்கு
1: கொக்கு என்ன காத்தீங்க
2: வர ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாமனேன் காத்திருக்கேன்னு சொல்லி சொல்றேன்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I...

0: ராயனுக்காக பாடல் வந்தது. ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டிருந்தோம். இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் சரியாக 12:54. இப்போ அழைப்பில் ஒரு நேரம். எங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பெரிய நீலாவுடைய தங்கத்துறை பேசுகின்றேன்.
0: தங்கத்துறை எப்படி இருக்கீங்க?
1: பூரண சுகமாக இருக்கின்றேன். நீங்களும் வந்தும் பூரண சுகம் வாழ வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன்.
0: நன்றி நன்றி. தங்கத்துறைக்கு நல்ல மவுசு இருக்கும்
1: என்ன?
0: தங்கத்தோட இருக்கீங்களே?
1: தங்கம் அதோட இரும்பும் சேர்ந்துருக்கு.
0: இரும்பும் சேர்ந்து இருக்கு. தங்கம் தனியா இருந்தா மதிப்பு இல்ல, இரும்பு சேர்ந்தாதான் மதிப்பு.
1: ஆமா, பிரித்து இருக்கிற கஷ்டமா இருக்கு.
0: கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஊரெல்லாம் என்ன சொல்லுது தங்கத்துறை பத்தி?
1: ஊரெல்லாம் கடும் வெயிலா தான் சார் இருக்கிறது. காலையில் மப்பு மந்தரமா இருந்தது, தற்போது வெயிலா இருக்கின்றது.
0: மாலையில எப்படி இருக்கணும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது.
1: ஆமா,
0: அது சரி. சாப்பிட்டீங்களா?
1: நேரம் இருக்கு சார்,
0: நேரம் இருக்கு. மெதுவா சாப்பிடுவோம். என்ன வீட்டுல என்ன சமையல்?
1: சமையல் நடந்து
0: கவலைப்படுற ஒரே ஒரு நாள்
1: வெள்ளிக்கிழமை.
0: என்ன செய்ய,
1: தீர்த்தம் முடிஞ்சு
0: ரெண்டு நாள் போகும்.
1: நாளை
0: சனிக்கிழமை
1: சந்தோஷமா போயிட்டு வந்துட்டீங்க தானே
0: அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்து கொள்வோம்?
1: என்ற அன்புமணி சந்திராணி தங்கத்துறை, அருமைச்செல்வங்களான ஜெகன் ஜெகப்பிரியா, குகன் குகப்பிரியா, தங்கை கலாநிதி, கண்டடி புவனந்திர அண்ணாவியார், அண்ணம்மா, கொழும்பு பன்னெண்டு சேர்ந்த தங்கை மலர், குசலகம்மா குசல்ராஜா, குன்றாகலை தனலட்சுமி, வாழைச்சேனை தங்கை பத்மா, ஆயுள்களுக்காக கேட்போம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி
0: சார். நன்றி பாடல் கேட்போம்.
1: நன்றி நன்றி நன்றி.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பணத்தை கொள்ளையிட்டமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்பூலி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். 2008 திகைவள பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து பணத்தை கொள்ளையடித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமாதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கு தலா 3 கால கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஆப்பிரிக்காவின் வடமேற்கு முனையில் அமைந்துள்ள ஸ்பெயின் ஆளுகை பிரதேசமான சியூட்டா பகுதியில் அதிகாரிகள் அங்குள்ள மொரோக்கோ எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளனர். அத்துடன் எல்லையை பாதுகாக்க ராணுவத்தை அனுப்புமாறும் அரசாங்கத்திடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொரோக்கோ மற்றும் ஸ்பெயின் பிரதேசங்களை பிரிக்கும் கடல் தடுப்பு சுவரின் எல்லைகளை மீறி செல்ல மக்கள் முயற்சிக்கும் காணொலிகள் வெளியாகியுள்ள நிலையிலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் நிலைமையை சமாளிக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: ராய்ட் ஒரு நல்ல பாடல் கேட்டிருக்கிறோம். அது பேட்ட திரைப்பட பாடல் வந்தது. அனிருத்தின் இசையில் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் இப்பொழுது சரியாக 1:10 ஆகி இருக்கிறது. உனக்காக நில்லு, எது வேணாலும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். இப்போ இன்னொரு சூப்பர் ஸ்டார் எங்க பக்கம் வந்துருக்காங்க பேசுறதுக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அருள்மொழி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க நீங்க?
1: வாழ்த்துகிறேன்.
0: சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சந்தோஷம். அப்ப 142 வயசு வரைக்கும் நம்ம எஃப்எம்ல பேசணும், உங்களுக்கு பாடல் தரணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், சரியா? உங்கள் சார்பா நாங்களும் அவர் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்களை சொல்லுறோம். ஆனா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றோம். அவர் இன்னும் கேக் குடுக்குறாரு இல்ல எங்களுக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மச்சம் கேக் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஏமாத்தினாரு. இப்ப
1: சாப்பிடலாம்.
0: சீனி சாப்பிட்டு இருப்பாங்க. சரி சரி, ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் வருகிறது. இணைந்து கொண்டு நன்றி
1: நன்றி.
0: அருள்மொழி போல நீங்களும் சந்தோஷமா பேசலாம் பேசலாம், வந்து ஜாலியா பேசலாம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். 0112-7775001, அதே போல 0112-7775101 கலப்பை ஏற்படுத்துங்கள். அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது ஒரு சூப்பரான பாடல்கள்.

0: அபுலாசன்
1: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

0: ராஜ் சுப்ரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு நினைந்திருக்கிறோம். நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் எங்களோட அழைப்பில் இருக்கிறாங்க பேசுறதுக்கு. இப்ப வந்து இன்னொரு நேரம் எங்களோட அழைப்பில் இருக்கா, யார் அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கர்.
0: வணக்கம்
1: அண்ணா. கர்ணா அனைவள கர்ணா.
0: ஓம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திச்சிருக்கிறோம். எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? சடுமாறி போகுதா? அவங்களுக்கு பதில் சொல்லணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தனியா இருந்தா எந்த பிரச்சனையும் சமாளிச்சு கொள்ளலாம்.
1: ஒண்ணுமே
0: போச்சு. நல்ல ரெண்டு பாட்டை கேட்டு பேசாம தூங்கலாம்.
1: கட்டாயம்.
0: ஊர் பக்கம் எல்லாம் மழையா?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு
0: ஆசை வரும். சரி, ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் பிறக்கிறது. நன்றி. அவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு போறார். பரவாயில்ல, சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் இது மதிய நேர குதூகலம். 011-2-7-5-0-0-1 அல்லது 011-2-7-5-1-1-1 கால பயன்படுத்துங்கள். பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். நேரம் சரியாக 1:22.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். அதே நேரம் குதூகலம் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த சொந்தங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த போறோம். என்ன ஞாபகப்படுத்தல அப்படின்னா, நீங்கள் எங்களோட அழைப்பை ஏற்படுத்தலாம், அதுதான் ஞாபகப்படுத்தல. 0112275001 அல்லது 0112275111 கலப்பை ஏற்படுத்துங்கள். அதுபோல அப்படியே பேஸ்புக் பக்கமாக வாங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க, நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க எங்களை சேர்த்துக் கொள்வதற்கு. ரைட், இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் நீசா.
1: ஆமா சார்.
0: எப்படி இருக்கீங்க நீசா?
1: நல்ல சுகம் சார். நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கோம் நீசா. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல. அப்படின்னா மீக்கிற மதிய விருந்தோட இருக்கிறோம். இன்னும் நிறைஞ்சிட்டு வருது. இப்ப சாப்பாடு அவசியம் இல்ல சார்.
0: மதிய விருந்து முடியறப்ப உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும்.
1: ஆமா சார். அவ்வளவு பாட்டுலாம் போடுறீங்க, சந்தோஷமா இருக்கு.
0: என்ன ஒரு சிக்கனம் என்ன?
1: என்ன
0: சொல்றாங்க அப்புறம்?
1: மழையும்
0: கலந்து
1: அடிக்குதுன்னு
0: சந்தைக்கு போகல. அன்னைக்கு
1: நன்றி.
0: அதேபோல ஏராளமான சொந்தங்கள் எங்களோட இருக்கிறாங்க. கவிஷா வந்திருக்கிறாங்க யாழ்ப்பாணத்திலிருந்து, நிகழ்ச்சி கேட்டுக்கிறதாக சொல்லி நல்ல ஒரு பாடல் தாங்கினா அப்படின்னு சொல்லி. சுரேஷ் பதுலையிலிருந்து எங்களோட நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. பதுல ஹால் எல்லையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. நண்பன் சதீஷ், பிரகாஷ், ராவன், அதே போல சுஜி எல்லாரையும் மனதை கொண்டு பாடல் தாங்கினா அப்படின்னு சொல்லி எங்களோட நடந்திருக்காங்க. அதே போல கோகுலன் வந்திருக்காங்க. நமுனுக்குலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்ணா மதிய நேரம் சூப்பரா போயிட்டு இருக்கு, பாடல்கள் அருமை, எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. கார்த்திகேஷ் வந்திருக்காங்க எங்களோடு, திமோதரையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. சந்தோஷம், எங்களோடு தொடர்ந்து இருந்து கொள்ளுங்கள். ராஜகிரிய யத்தூர்ஷனா வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கணும்னா எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க, நல்ல பாடல்கள் போய் கொண்டிருக்கிறது, நண்பர்கள் எல்லாரையும் நினைத்துக்கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நீங்களும் எங்களோடு பேஸ்புக் பக்கமாக வாங்க, அது போல அழைப்பை ஏற்படுத்தலாம். 3 மணி வரைக்கும் அணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம், நேரம் 1:34. இப்போ நாம தமிழ் செல்வியை கூப்பிடலாம்.

0: லைஃப் இஸ் அ லைஃப் இஸ் அ கேம் ஷோ, மியூசிக் என்பது த்ரில் ஷோ என்று பேருக்கிறாங்க. யுவரின் சங்கர் ராஜாவோடு சேர்ந்து நம்ம சங்கர் மகாதேவன். மனதை திருடுவிட்டாய் திரைப்பட பாடல் வந்தது, சூப்பரான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இது மதிய நேர குதூகலம். நேரம் இப்பொழுது 1:00 கடந்த 43 நிமிடம். இப்போ அழைப்பில் ஒரு நேரங்களோடு பேச வணக்கம்.
1: வணக்கம் அன்பான மதிய, வணக்கம்.
0: வணக்கம் சாந்தி கோவிந்தராஜம், எப்படி இருக்கீங்க?
1: வசந்தத்துல
0: உண்மை அன்பு இருந்தா எப்படி என்றாலும் லைன் கிடைக்கும். சாப்பாடு முடிஞ்சதா? அப்ப நீங்க சாப்பிட முன்னால சாப்பாடு முடிஞ்சதா இல்ல
1: சாப்பிட்டு
0: நீங்க சாப்பிட போகும்போது சாப்பாடு முடிஞ்சிருது? அப்படி இல்லன்னா நீங்க தானே சமைக்கிறது?
1: ரெண்டு பேருக்கு கூட சமைக்கிறேன்.
0: கூட சமைக்கிற யாராவது திடீர்னு வந்துட்டா அந்த சாப்பாடை குடுக்கறது? அப்ப இப்ப நாங்க எல்லாம் வந்த காலம் செய்த கோலம் என்ன, திடீரென்று யாராவது வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சேர்த்து தான் சமைப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் மூணு பேர் இருந்தா ரெண்டு பேருக்கு தான் சமைக்கிறாங்க.
1: சமைப்பதை விட கடையில அளவுக்கு ரெண்டு பேருக்கு எடுக்காங்க. இந்த வீட்டுல
0: சந்தோஷம். அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்துக்கொள்ளலாம்?

0: தொடர்ந்து மனித குழந்தைகள் மத்திய நேர குதூகலத்தோடு சூப்பரான பாடல்கள் 3 மணி வரைக்கும் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனிதத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லித்துக் கொண்டிருக்கும் சூப்பரான பாடல். இந்த மனிதத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லித்துக் கொண்டிருப்பவர் இயக்குனர் அதே போல நடிகருமான மறைந்த மணிவண்ணன் அவர்கள். அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் இருந்து சூப்பரான பாடல்கள் வந்திருக்கிறது. அவர் நடித்த அத்தனை திரைப்படங்களுக்கும் அதிகமாக தேவா இசையமைத்திருக்கிறார். தேவாவின் கானா பாடல்களில் இவர் அதிகமாக பங்குபட்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து ஒழிக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் தேவாவின் கானா பாடல்களாக ஒழிக்க தயாராக இருக்கிறது.
1: திரை உலகின் நட்சத்திர
2: வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு பிரதர். இல்ல, 10ல படிச்சோமா, 15ல சைக்கிள் அடிச்சோமா, 20ல வந்து காதல் பண்ணி, 25ல கல்யாணம் பண்ணுமா, இல்ல 30ல புள்ளதான் பத்துட்டுமா, பொண்ணு இல்லையே, 40 ஆச்சு, வரட்டுலவியா இருக்கே. இப்ப எல்லாம் பொண்ணு நம்மள பார்த்தாலே அங்கிள்னு கூப்பிடுற ஆளுகம் ரொம்ப அசிங்கமாகுது.
3: உண்மையுமா? ஆமா பிரதர், பிரதர்
4: அமைப்பு ஒன்னு இருந்தா தானா ஜோடிச்சிடும். கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

ரைட், சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இணைந்திருக்கிறோம் மத்திய நேர குதூகலத்தோடு. இன்றைய நாளிலும் நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டு மணித்தியாலம் முடிந்திருக்கிறது. மூன்றாம் மணித்தியாலத்துக்கு சந்தோஷமாக நாங்களும் வந்திருக்கிறோம். இந்த மணித்தியாலத்திலும் ஏராளமான சொந்தங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களோட அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0112775001112175 அழைப்பை ஏற்படுத்தலாம். அதுபோல பேஸ்புக் பக்கமாக வாங்க உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சந்தோஷமாக எங்களோடு இருந்து கொள்ளலாம். நேரம் இப்பொழுது சரியாக 2 மணி.

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம் செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நீர்கொழும்பு மினுவாங்குட வீதியின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டைக்கு இடைப்பட்ட பகுதியில் வீதியை கடக்க முற்பட்ட கொள்கலன் லாரியுடன் நீர்கொழும்பு நோக்கி அதிவேகமாக பயணித்து இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்தில் நீர்கொழும்பு தாகுன்னு பகுதியைச் சேர்ந்த 18 மற்றும் 20 வயதுடைய இளைஞர்கள் இருவரே உயிரிழந்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள 2027 ஆண்டுக்கான ஷெங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட உள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் எனவும் பாகிஸ்தான் வெளிவிவகார அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் கூட்டங்களின் ஒரு பகுதியாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் பேச்சுவார்த்தையொன்று இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சூப்பரான பாடல்களோடு இருந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு நல்ல பாடல் ஒன்று வந்திருந்தது. இருக்கானா இல்ல இருக்கானான்னு பெரிய பெரிய கேள்வியெல்லாம் வந்திருக்கு. இருக்கா இல்லையான்றதெல்லாம் பெரிய கேள்விதான். பரவாயில்ல, சந்தோஷமாக நடந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் நடந்து கொள்ள போகிறோம் மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் 2 மணி கடந்த 9 நிமிடம் ஆகிறது. இப்போ அழைப்பில் ஒரு நேரங்களோடு பேசுறது. வணக்கம்.
1: அன்பான மதிய நேர வணக்கம்.
0: யார் இவ்வளவு வேகமா பேசுறது? வணக்கம். என்ன சொல்லுது மலையாப்போ கட்டும் வெயில் நேத்து பாருங்க, எல்லா இடமும் சொல்லிவிட்டாங்க நாளைக்கு வந்து இப்படி மழை பெய்யும் அப்படி மழை பெய்யும் எல்லாரையும். ஆனால் மழை பெய்யல, நைட்டுக்கு சில நேரம் பெய்யலாம். சரி சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையா?
1: இப்ப
0: நாங்க தான் வேலை செய்யறோம், நேரம் இப்படி போயிட்டு இருக்கு, நாங்க இங்க உட்காந்து சாப்பிட இல்ல. நீங்க வீட்டை தானே இருக்கீங்க, இந்நேரம் சமைச்சிருப்பீங்களே?
1: சமைச்சு முடிச்சாச்சு, லேட் ஆயிதான் சாப்பிடுவோம்.
0: சமைச்சு முடிச்சு கொஞ்ச நேரம் பாத்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்கண்ணா, சாப்பிடலாம் 6 மட்டும். சரி சரி, ஓகேமா, ஓகே. சந்தோஷம், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்து கொள்ளலாம்?
1: இந்த இனிய பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு மட்டும் முன்னாள் பிரசாந்த் பாட்டுன்றாங்க.
0: புவனேஷ்க்கு மட்டும் பிரசாந்த பாட்டு கண்டிப்பா கண்டிப்பா. நிகழ்ச்சியில தொடர்ந்து இருந்து கொள்ளுங்க, நல்ல பாடல் வரும். நன்றி இருந்து கொள்ளுங்க. நன்றி. நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோட அழைப்பை ஏற்படுத்தலாம். 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த சொந்தங்கள். 0112275001 அதேபோல 0112275111 க்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் பக்கமாகவும் வந்து எங்களோடு நடந்து கொள்ளலாம். நேரம் 2:11.
2: தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர் தாத்தர்

0: ஹைடெக்ஸ் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட்.
1: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
2: பில்லனானா
3: சென்னபிராசன்
2: உருந்தை விட்டையிருக்கின்ற ஓடு மீனோட என்னது?
3: ஓடு மீனோட உரு மீன் வருந்தனைக்கும் காத்திருக்கமாம் கொக்கு.
2: கொக்கு என்ன காத்தீங்க?
3: வர ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாமனேன் காத்திருக்கேன்னு சொல்லி சொல்றேன்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் எதிர்பாரா பில்லாவிடம். கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: லைட் அப்பு திரைப்படத்துக்காக பாடல் வந்தது நடந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எங்களோட இருந்து கொள்ளுங்கள், பேசலாம். 0112 7575 0012 7575 1111 கலவேற்படுத்துங்கள். வயிற்று பாலிபில் ஒரு நேரம் எங்களோட பேச. வணக்கம். வணக்கம். யாரது? பாலகிருஷ்ணகுமாரி. அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா.
0: நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, எங்களுக்கும் அதுதான் தேவை. இப்ப என்ன செய்துட்டு இருக்கீங்க இப்போ? காரமா வச்சீங்களா இல்லாட்டி பால்
1: கறியாச்சு?
0: சந்தோஷம். நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்துக்கலாம்?
1: புவனேஷ் தம்பிக்காக நல்ல பாட்டு ஒன்று போடுங்க. மகள் சுகந்திரிக்காகவும், மருமை சுரேஷ்குமாருக்காகவும், மகள் சுதர்சனுக்காகவும், பிரியதர்ஷினிக்காகவும், அருள்மொழி அம்மாவுக்காகவும், இந்திரியா ரவிக்காகவும், பேர பிள்ளைங்க அத்தனை பேத்துக்காகவும், ஹஸ்பண்ட்காக, உங்களுக்காகவும், புவனேஷ் தம்பிக்காக
0: எல்லாரும் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் கேட்போம். நன்றி. நன்றி. நீங்களும் பேசலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது ஒரு சூப்பரான பாடல்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். அதே நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் சரியாக 2:35. இந்த நேரத்தில் இன்னொரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
1: கல்முனை நம்பிக்கை ஹரோல்ட்
0: சந்திரன். ஹரோல்ட் சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல மகிழ்வாக பகல் நேர காவல் கடமையோடு வசந்தத்தின் உதவியோடு.
0: பகல் நேர காவல் கடமையோடு வசந்தத்தின் உதவியோடு சூப்பரா போயிட்டு இருக்கு. வேலையெல்லாம் எப்படி போகுது? அப்போ
1: அமைதியாக பாடலை கேட்டு
0: பாடல் கடமை போகணும். சாப்பிட்டீங்களா? அப்போ
1: ஒரு மணிக்கு சாப்பிட்டு
0: ஒரு மணிக்கு சாப்பிட்டீங்க. அதான் உங்களோட லஞ்ச் டைம் அப்படியா? அந்த டைம் தான் உங்க லஞ்ச் டைம் கொடுத்துருக்காங்க அப்படியா? சில நேரங்கள் சொல்லலாம். உங்களுக்கு உதவி செஞ்சாரா? நீங்களும் அவருக்கு உதவி செய்ய தான் வேணும். சந்தோஷமா இப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கு. யார் யார் பக்கத்துல இருக்கா? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா?
1: மற்றும் மட்டக்களப்பு அண்ணாமலையில் இருக்கின்ற
0: எல்லாரும் எடுத்துக்கொண்டு நல்ல பாடல் தருவோம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. நீங்கள் வந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் இது மதிய நேர குதூகலம். சோபனா வந்திருக்கிறாங்க எங்களோட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி மட்டக்குழியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ராகேஷ் வந்திருக்கிறார் எங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பலங்கொடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. ரத்னபுரி சுகீஸ்வரன் வந்திருக்காங்க. யாழ்ப்பாணம் தர்ஷினி எங்களோடு நடந்திருக்கிறாங்க. அதே போல KKS மாதுளன் நடந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி எல்லா சொந்தங்களையும் செய்து கொண்டது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது. 0112 5 0 0 3 0 3 1 2 7 5 1 1 1 கலப்பு ஏற்படுத்துங்கள். தொடர்ந்து 3 மணி வரைக்கும் நடந்து கொள்ளலாம். நேரம் இப்பொழுது 2:38. தும் சக் தும் தும் தும் சக் தும் சக் தும் தும் சக்

தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேர்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
3: இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன். அவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது.

ரைட். இதுவரை நேரமும் மதிய நேர குதூகலத்தோடு நடந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள். என்னோடு பாடல் விரும்பி கேட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளோடு தொடர்ந்து போட்டுதாக நிகழ்ச்சியோடு ஜிஆர் கலையகத்தில் இன்னும் ஒரு நாளில் இன்னும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பின் எம்பி விசை. தொடர்ந்தும் வசந்தத்தோடு நடந்திருங்கள்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய மதுரமே
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் நிலாந்த பிரேமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பையும் ராணுவத்தின் நிர்வாகத்தையும் திறம்பட வழிநடத்தும் நோக்கில் குறித்த உயரிய பதவி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 26வது ராணுவ தளபதியாக பொறுப்பேற்கும் அவர் ராணுவத்தின் பல்வேறு முக்கிய பிரிவுகளில் பணியாற்றிய நீண்டகால மற்றும் அனுபவமிக்க சேவையை நாட்டுக்கு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் தானே மாவட்டத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் மேலும் சிலர் சிக்கொண்டிருக்கலாம் என மீட்புப் படையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வாகனங்களை பழுது பார்க்கும் இடமொன்றின் 4 மாடி கட்டிட தொகுதியின் ஒரு பகுதியே இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது. அதன்போது தொழிலாளர்கள் குறித்த இடத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நமது அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் போட்டு தாக்க நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நன்றியார் உங்களோடு இணைந்திருப்பேன். நேரம் 3:08 கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இன்றும் உங்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். 102.6, 102.8 வசந்தத்தை டியூன் பண்ணி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படின்னு சொல்லி சொன்னால் இணையப்பக்கம் கூடாக இணைந்திருங்கள். www.vasanthafm.in எங்களுடைய இணையப்பக்கம் கூடாக இணைந்து நாள் முழுக்க எக்கச்சக்கமான பாடல்கள் வரும், கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். ஓகே, இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் இருக்கு 31வது திகதி. எனவே இந்த மாதம் அப்படியே நிறைவடைகின்றது. நாளை புதிய ஒரு மாதம், புதிய ஒரு நாள் தொடங்க இருக்கிறது. ஓகே, இப்படி இருக்கிற நேரத்தில் வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. நிறைய இடங்களிலும் வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிற இந்த நேரத்தில் எல்லினோ சம்பந்தமாக வைத்தியர்கள் பல எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எல்லினோ நிலைமையுடன் நிலவும் இந்த வெப்பத்தின் மத்தியில் மதுபானம் அருந்துவது, அதே போல குளுமையான அதிக குளுமை கொண்ட குளிர்பான அருந்துவது வந்துட்டு இப்ப மனித உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெப்பத்தை நாங்க இந்த வெப்ப தாக்கத்தை ஏற்படுத்தி இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு மரணத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. இந்த நாட்கள்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, உடலால் உணரக்கூடிய அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. எனவே அந்த மாதிரியான இடங்கள்ல செல்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதிகமாக இந்த மதுபானம் அருந்துவதனால குளுமையான அதிக குளுமை கொண்ட குளுமையான நீர்களை அருந்துவது, குளிர்பானங்களை அருந்துவது வந்துட்டு எங்களுடைய உடலில் நீரிழப்பு ஏற்படும் பல்வேறு சிக்கல்கள் தோன்றுவதற்கு ஒரு பிரிவாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வைத்தியர்கள். எனவே கவனமாக இருங்க. உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்ன உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும், மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கணும் இப்படியான நேரங்கள் அப்படின்னு சொன்னால் சுத்தமான நீர் எடுத்துக்கொள்ளுங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இளநீர், தர்பூசணி போன்றவை அதிகமாக எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாகவும் எடுத்தாலும் ஆபத்து தான். எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த அளவோடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான காலத்தில், இந்த கடுமையான ஒரு வெப்பம் நிலவுகின்ற இந்த காலத்தில் சிறுவர்கள், அதே போல கற்பிணி தாய்மார்கள், 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள், காலையில் ஒரு 11 மணியிலிருந்து இப்படி ஒரு 3 மணி வரைக்கும் இப்படியான ஒரு காலப்பகுதியில் நீங்கள் அந்த அதிகமான வெயில் கொண்ட காலப்பகுதி இந்த நேரம் தான். எனவே இப்படியான நேரங்களில் நீங்கள் வெயிலில் செல்வது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தேவையை தவிர்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கடி வெயிலில் போவதை கொஞ்சம் இல்லை நிறையவே தவிர்த்து கொள்ளுங்க. அது உங்களுடைய உடலுக்கு பாதுகாப்பாக அமையும். எனவே அது மட்டுமல்ல, இந்த விஷேடமாக தொற்றா நோய்களை கொண்ட சிறுநீரக நோயாளர்கள், இதய நோயாளர்கள், பக்கவாத நோயாளர்கள், நீரிழிவு நோயாளர்கள், அவங்க வந்துட்டு இந்த மருந்து மாத்திரைகளை முறையாக பெற்றுக்கொண்டு சுகாதார பாதுகாப்புடன் இருப்பது ரொம்பவே அவசியமாக இருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுனால எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதுக்கேற்றாப்போல் மாற்றிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் நாங்கள் அதிகமாக அந்த மருந்து மாத்திரைகளில் நாங்கள் உட்கொள்வதனால வந்துட்டு எங்களுடைய உடல் வெப்பத்தினுடைய தாக்கமும் அந்த மருந்தினுடைய தாக்கமும் ஒன்றிணையும் போது அதுவும் ஒரு வேறொரு வியாதியை கொண்டு வரும். எனவே இப்படியான விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக கருத்தில் கொண்டு செயற்படுங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து கொண்டே போகின்றது. அதுவும் குறைவடைந்த பாடியில்லை, 62 அதிகரித்திருக்கிறது டெங்கு உயிரிழப்புகள். கிட்டத்தட்ட மொத்தமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,724 அதிகரித்திருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. சுற்றுச்சூழலை அடிக்கடி சுத்தம் செய்வதில் எந்த தவறும் இல்லை. நீங்களும் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே எங்களுடைய சொந்த பந்தங்கள் தான். எனவே அவங்களும் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், பாடல்களும் கேட்கலாம். தொடர்ந்து வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். ஒலிக்கு பாடல் இது பண்ணையார்.

ஒலித்த பாடல் அது கருப்பன் திரைப்படத்துக்காக டி இமானின் இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் 1:21 ஆகிக் கொண்டிருக்கிறது. சரி, நாங்க வந்துட்டு வெளிநாட்டுக்கு பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பேகேஜ் ஒன்று இருக்கும், இத்தனை கிலோ தான் நாங்க எடுத்துட்டு செல்லலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இலவசமாக பயண டிக்கெட் எல்லாம் தரேன், நீங்க வந்துட்டு இந்த பொதிகளை நீங்க கொண்டு செல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க, அல்லது இப்படியான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ அதிகரித்து வருகின்ற இந்த போதை பொருளால வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தெரியாத நமக்கு இப்படி ஒரு பேகேஜ் எல்லாம் பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்களோ இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்களோ பார்க்கும் போது ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மனசோட இருப்போம் நம்ம. ஆனா அவங்க ஏதாவது ஒரு சூழ்ச்சியோட இருப்பாங்க, ஒரு பேகேஜ் இருக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா பாத்துட்டு நம்ம இருந்தாலும் அவங்கள பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மயமா மறைஞ்சிருவாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா. நாங்க சினிமாவில பாத்திருப்போம், ஏன் நேரில் கூட அண்மையில கூட அதிகமான இந்த போதைப் பொருளால கைது செய்யறவங்க, அதுவும் அறியாமையால் கைது செய்ய வருங்க. அந்த போதைப் பொருள் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா எங்களுடைய எங்களுக்கு கொண்டு வந்த எங்களுடைய உடைமைகள்ல கட்டாயம் போதைப் பொருள் இருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல அப்பாவி மக்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து இருக்கிறது. அண்மையில கூட 19 இளைஞர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு போதைப் பொருள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட அவருடைய பைகளில் அவரை கைது செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தீர விசாரிச்சது போது அவர் எவ்வளவுதான் சொல்லியும் நான் கொண்டு வரல, இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும், சட்ட விரோத பொருளை தன் வசம் வைத்திருந்தால், அது வந்துட்டு போதிய ஆதாரங்கள் இல்லாமல் இருந்தால், அது கட்டாயம் அதுக்கான சட்ட நடவடிக்கை எங்களுக்கு கிடைக்கும். எனவே கவனமாக இருங்க. இப்ப சுங்க பிரிவு என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த விமானம் அல்லது எந்த ஒரு வழியிலும் பயணம் செய்யும் போது, நீங்க விமானத்துல தான் நின்று இல்லை, நீங்க ரோட்ல நடந்து போகும்போதோ அல்லது பஸ் ரோட்ல இருக்கும் போதோ அல்லது பஸ்ல பயணிக்கும் போதோ ட்ரெயின்லயோ ஏதோ ஒன்றுல நீங்க பயணிக்கின்ற போது, ஆட்டோலையோ பயணிக்கின்ற போது, கட்டாயம் ஏதாவது ஒரு பை எங்களுக்கு பக்கத்துல இருந்தா அல்லது யாராவது ஒரு பையை தந்தால் அதிலிருந்து நாங்கள் தவிர்த்து விடணும், அதை வாங்கி கொள்ளாம. இப்ப இலங்கை சுங்கத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பயணத்துல இருந்தாலும் சரி, இணையவர்களுக்கு சொந்தமான பொதிகளையோ அல்லது பயணப் பொருட்களையோ கொண்டு செல்வதை தவிர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா போதைப் பொருட்கள் உள்ளிட்ட சட்டவிரோதமான பொருட்களை கடத்துவதற்கான இந்த அறியாமை பொதுமக்கள் அதில் அகப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்படுபவர்கள், இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது. எனவே இவற்றிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போதைப் பொருள் கடத்தல்கள் கடத்தக்காரர்கள் தாங்களே பயணப் பொருட்களை சோதித்தாலும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போதைப் பொருட்களை கவனமாக மறைத்து வைப்பார்கள். எனவே இந்த கவனமாக நீங்க உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய உடைமைகள் எல்லாம் நீங்க உங்களுடைய உடைமைகளை பாதுகாக்குங்க. அடுத்தவங்களுக்கு பக்கத்திலேயோ அல்லது இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்திலே நீங்க பயணிங்க. ஏன்னா எல்லா நாடுகளிலேயும் கடுமையாக்கப்பட்டிருக்கு சட்டம், ஆனால் எங்களுடைய நாடுகளில் சில சில இடங்களில் தளர்வு ஏற்படத்தான் செய்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் முன்னாள் தலைவர், தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அரசிடம் ஒரு வலியுறுத்தி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையில் மாகாண சபை தேர்தல் எப்போ நடைபெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக அதை நடத்துங்க, நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாரு. கட்டாயம் செப்டம்பர் 15 இந்த அறிவித்தலை விடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஏன் செப்டம்பர் 15 சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உலக ஜனநாயக தினம் தானே, அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அதே போலதான் இந்த முறை வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்து இருப்பாங்க. என்ன அஸ்வசம கொடுப்பனவு இன்னும் வரல, மாதமும் முடிவடைந்திருந்தது, இதோட முடிவடைஞ்சிட்டு இல்லையா, 31 இன்றைய நாளெல்லாம் முடிவடைஞ்சு, இந்த 3 பேங்கும் க்ளோஸ் ஆயிருக்கும், இங்க வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு முதியோர் கொடுப்பனவு அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வைப்பிலிட செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ச்சியாக இணைந்திருங்க. உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு.

0: பறக்குதா இது மக்கள் சூடிய மகுடமே
1: பாட்டு படிக்க முடியாதா? ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
2: குயிட் எக்ஸைட்டிங்.
3: அன்னி சாயும் இரவின் அமைதியில்

காதலுக்கு மரியாதை திரைப்படத்துக்காக பாடல் நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த பக்கம்தான் வெப்ப அலைகள் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெர்மனியில் மறுபடியும் வெப்ப அலைகள் அதிகரித்திருக்கிறது. ஜெர்மனியில் இந்த ஆண்டில் இதுவரை நிலவிய வெப்ப அலைகளை பொறுத்தவரைக்கும் இந்த வெப்பத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னா 9,800 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க வெப்பத்தால மாத்திரம். அது மட்டுமல்ல, ஜெர்மனியில இப்ப பல பகுதிகளில் மீண்டும் 40 செல்சியஸ் டிகிரியில வந்துட்டு வெப்ப அலை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. எனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிகளுக்கு கவனமாக இருங்க அப்படின்னு அங்கேயும் சொல்ல இருக்கிறாங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப வந்துட்டு நீண்ட காலமாக இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மும்முனை போராக, அதே போல ரஷ்யா, உக்ரைன் அவங்களுடைய ஒரு போர், இப்படியே யுத்தங்கள் நாளுக்கு நாள் வித்தியாசமாக அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் முடிவடைந்த பாடியில்லை. இப்ப வந்துட்டு ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு விஷயத்த சொல்ல இருக்கிறாங்க. ஆனா நல்ல விஷயம் என்று எடுத்துக்கொள்ளும் முடிந்தவுடனே அடுத்த இரவோடு இரவா அல்லது காலையிலேயோ நள்ளிரவிலேயோ மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வலிமையா நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீண்ட காலமாக நீடித்து வருகிற இந்த காசாவினுடைய போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி காசா அமைதி திணைக்களம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரைவு ஒப்பந்தத்தை எட்டியிருக்கிறதாக இப்ப யாரு சொல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாங்க. எகிப்து, கட்டார், அமெரிக்கா ஆகிய நாடுகள் தலைமைத்துவத்தில் வந்து நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை படிப்படியாக ஒப்படைக்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதனால வந்துட்டு இப்போ நீண்ட காலமாக நீடித்து வந்த இந்த காசா போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா காசாவில் நிர்வாகம் புதிய பலஸ்தீன இடைக்கால நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து வெளியேறிய பின் சர்வதேச அமைப்பிடம் புதிய பலஸ்தீன போலீசார் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்பாங்க அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்ல இருக்கிறாங்க. எனவே அங்க இருக்கிற மக்கள் அமைதியான முறையில் நீங்க வாழலாம், ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்கும் வரைக்கும் இந்த போர் தொடங்கும் அப்படின்னு சொல்லி, இப்ப ஒப்படைக்கிறதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிச்சிட்டாங்களே, அதனால இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்த உத்தியோகபூர்வமாக சந்தோஷமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் அதே போல அமெரிக்க பிரதமர் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பும் சேர்ந்து ஒரு புகைப்படத்தின் மூலமாக சக்சஸ் அப்படிங்கிற அந்த அந்த தம்சட் கையோட அந்த சிரிச்சிட்டு அந்த விஷயத்தை சொல்ல இருக்கிறாங்க. அது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. சரி, இதே போல இன்னும் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ வந்துட்டு சமூக ஊடகங்களில் கவனத்தை ஈர்த்த இப்போ யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு 19 வயதை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். இவர் சிங்கப்பூர் நீதிமன்றம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபராத தொகையை விதித்திருக்கிறது. 600 சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதித்திருக்கிறது. என்ன அப்படி எதுக்காக விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தோடம்பழ பானம் வழங்கும் இயந்திரத்தின் அந்த உறிஞ்சுக்குள்ளாய் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சுகாதார முறையின்றி அவர் வந்துட்டு கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு கீழே தான் அவரை வந்துட்டு கைது செஞ்சு அவர் மேல வழக்கு தொடர்ந்து இப்போ வந்துட்டு நீதிமன்றம் அவருக்கு 600 சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதிச்சிருக்கிறது. என்னத்துக்காக அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு வணிக வளாகம் ஒன்றில் வந்து ஒரு தோடம்பழ பானம் வழங்கும் இயந்திரத்தினுடைய உறிஞ்சுக்குழாய் மாணவர்கள் வந்துட்டு அந்த வந்துட்டு பயன்படுத்தும் போது அதனுடைய சுகாதார விதிகளை மீறி இருக்கு, அந்த வகையில் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அது ஒரு காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சமூக ஊடகங்களில் பதிவு செஞ்சு அது சும்மா இருக்குமா, அது வந்துட்டு மிக ஒரு பேசு பொருளாக வைரலாக தொடர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் மீது ஒரு சுகாதார முறைகேடு அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு செய்து இப்போ நீதிமன்றத்தில் அவருக்கு வந்துட்டு 600 சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதிச்சிருக்கு. வெறும் உறிஞ்சுக்குள்ளாய தவறாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வசந்தி போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சுவாரஸ்யமாக நல்ல பல விஷயங்களும் வரும். இன்னும் நீங்கள் தெரிஞ்சிடாத நிறைய விஷயங்களையும் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: பொண்ணு ஒண்ணு இருந்தா தானா ஜோடிச்சிடும்.
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் இயக்குனர் மணிவண்ணன்.

லட்சம் என்பது மடமையாட திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் அடுத்த மணித்தியாலத்தோடு. நிரம்பி பொழுது 4 மணி 1 நிமிடம்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இங்கு மக்கள் சூடிய மகுடமே
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சுனில் ஹந்தூர் நெத்தி தலைமையில் பழைய மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 10,455 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் 2,573 திட்டங்களுக்கான அனுமதி இதன்போது வழங்கப்பட்டது. கிராமிய வீதிகளை நிர்மாணித்தல், குடிநீர் வசதி, கிரான் பால நிர்மாணம், மலசல கூடங்களை நிர்மாணித்தல், நன்னீர் மீன்பிடி ஊக்குவிப்பு செயற்பாடுகள், விவசாய திட்டங்களுக்கான நடவடிக்கைகள், பாடசாலை மாணவர்களுக்கான தளபாட வசதிகள், சுகாதாரம், மேய்ச்சல் தரை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சமாதான சபையின் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அதற்கு ஹமாஸ் அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. காசா வலயத்தை முழுமையாக ஆயுதங்களற்ற வலயமாக மாற்றும் திட்டத்திற்கு முழுமையான இணக்கப்பாட்டை தெரிவிப்பதாகவும் அது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிடவுள்ளதாகவும் ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது.
0: முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: இங்கு மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

துள்ளாத மனமும் துள்ளும், இப்படியான பாடலை கேட்ட இந்த மனம் தான் துள்ளாத. அப்படியான சூப்பரான ஒரு நல்ல பாடல் இந்த இரண்டாவது மனத்தாளத்தில் உங்க வசந்தத்தை போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க. பாடலும் சூப்பரான பாடல் லோலி தோய்ந்தது. ஓகே, நேரம் 4:10 ஆகி கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். பக்கம் கூட அமணிந்து சூப்பரான பாடல்கள் வரும், என்ஜாய் பண்ணுங்க. அமெரிக்கா பக்கம் போகிறோம். அமெரிக்கா அடிக்கடி சொல்லாட்டி அங்க வெளியில் அப்படிங்கிற மாதிரி தான் எக்கச்சக்கமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அதிரடியான முடிவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். அதே நேரத்தில் திருப்பு முனைகளும் எதிர்பாராத ஒரு வித்தியாசமான திருப்பு முனையும் அங்கே இடம்பெறும் இல்லையா. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய புகைப்படம் இடம்பெற்ற லிமிட்டட் எடிஷன் அப்படிங்கிற பாஸ்போர்ட்டுக்களை வந்துட்டு தலைநகருக்கு வெளியே வசிக்கக்கூடிய அமெரிக்கா மக்களுக்கு விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. இது வந்துட்டு அமெரிக்காவினுடைய இருக்கிற அந்த நாடு முழுவதும் இருக்கிற கிட்டத்தட்ட 27 பாஸ்போர்ட் அலுவலகங்களில் அடுத்த மாதத்திலிருந்து இந்த சிறப்பு பயண ஆவணங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இவை வந்துட்டு வாஷிங்டன் டிசியில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்துட்டு அவருடைய உருவப்படம், ஒரு கம்பீரமான ஒரு உருவப்படம் அதில் அச்சிடப்பட்டிருக்கிறோம். இந்த பயணம் ஆவணத்தில் இடம்பெற்ற முதல் உயிருள்ள ஒரு ஜனாதிபதியினுடைய ஒரு படம் அப்படின்னு சொன்னால் இதுதான் அப்ப ஒரு நல்ல விஷயமாக அங்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இதே போல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சீனா பக்கம் அமெரிக்கா சொன்னா கட்டாயம் சீனாவையும் சொல்லி ஆகணும் இல்லையா. சீனாவை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப சோதனைகள் அடிக்கடி நிகழ்வது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள், ஏதாவது ஒரு விசித்திரமான ஒரு கண்டுபிடிப்புகளை உலகுக்கு அறிமுகப்படுத்துவார்கள் இல்லையா. சீனா இப்ப வந்துட்டு புதிய ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சோதனைகளை வந்துட்டு செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய சாஞ்சி மாகாணத்தில் இருக்கின்ற தைவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து இந்த புதிய தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சோதனை செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செயற்கைக்கோள் வந்துட்டு லாங்கா மார்ச் 6 அப்படிங்கிற ராக்கெட் மூலம் குறித்த ஏவுதளத்திலிருந்து விண்வெளிக்கு ஏவப்பட்டிருக்கிறது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், அதிவேக செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு, ஓகே, தொலைக்காட்சி ஒளிபரப்பு, அதனுடைய தரவு பரிமாற்ற சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் இந்த ராக்கெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த லாங் மார்ச் ராக்கெட் வரலாற்றில் இது வந்துட்டு 600வது விண்வெளி பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சீனாக்கள். ஓகே, நல்ல விஷயம். இதே போல வந்துட்டு நாசாவும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறது. அண்டார்டிக் பெருங்கடலில் சுமார் 8500 கிலோமீட்டர் நீளத்தில் பரவியுள்ள மாபெரும் ஒரு கடற்பாசி படலம் இப்போ விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு வந்து நாசாவின் செயற்கைக்கோள் படங்கள் ஆய்வு செய்வதன் மூலம் இது வந்துட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஞ்ஞானிகளினுடைய தகவலின்படி வரலாற்றில் பதிவாகியுள்ள கடற்பாசி வளர்ச்சியில் இது 2வது மிகப்பெரிய கடற்பாசி ஒரு படலமாக கருதப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கிறது. இந்த கடற்பாசி படலத்தின் வளர்ச்சி, அதனுடைய நகர்வு விஞ்ஞானிகள் தொடர்ந்தும் இப்போ கண்காணித்து வருகிறாங்க. கடலோர நாடுகளுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இது வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதனால் வந்துட்டு என்னென்ன நல்ல விஷயங்கள் வரும், பொதுவாக இந்த கடற்பாசி கடற்கரைகளில் கரை ஒதுங்கும் போது கடுமையான ஒரு துர்நாற்றம் ஏற்படும் இல்லையா. கடல் வாழ் உயிரினங்களோ கடல்சார சுற்றுச்சூழல் அல்லது கடலோர பகுதிகள் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அவங்க வந்துட்டு, இப்படியான ஒரு மிக்க பிரம்மாண்டமான ஒரு கடற்பாசி இருந்தால் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபுணர் குழுக்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. எனவே அந்த பகுதியில் இருக்கிறவங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இதனால இன்னும் என்ன ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. பாதிப்பு இருந்தா அப்டேட் பண்ணுவாங்க, அது நாங்கள் உங்க கூட பகிர்ந்து கொள்வோம் தொடர்ச்சியாக. நீங்க ஓகே, நிறைய நல்ல விஷயங்கள் வரும். இந்த மனித்தியாலத்துக்கான குட்டி ஸ்டோரி உங்களுக்காக ரெடியா இருக்கு.

0: நாம் திருப்பத்துக்காக சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோட நேரம் 4:23.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: ஸ்டோரி என்னன்னு சொல்றோம் பாருங்க.
1: Let you sing a kutti story, pay attention, listen to me.
2: Kutti story.
0: Kutti story.
3: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
4: இந்த நாளுக்கான இந்த மனிதத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மனிதன் மலை உச்சியில ஏறி விழுந்த போது தற்செயலாக அந்த பாறையில இருக்கிற விளிம்பின நீட்டி கொண்டிருந்த ஒரு வேரை பிடித்து கொண்டிருந்தான். அப்போ அவன் விட்டான்னு சொல்லி சொன்னா அந்த மலை உச்சியின் கீழே விழுந்து அவன் இறந்து விடுவான். சரி, அந்த அளவுக்கு ஒரு அபாயமான ஒரு மலை உச்சியில இப்ப தொங்கி கொண்டிருக்கும் போது அவனுக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கையே இல்லை. அப்போது அவன் கடவுளை நினைக்கின்றான். அந்த உயிர் பெறுகின்ற அந்த தருவாயில் ஒரு நொடி பொழுதில் அவன் கடவுளை நினைக்கின்றான். கடவுளை, உன்னை நான் முழுமையாக நம்புகின்றேன், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், நீ என்னை நம்ப மாட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடவுளே, என்னை கைவிட்டு விடாதே, நிச்சயமாக நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போது இருக்கு கடவுளே அப்படின்னு சொன்னான். சரி, நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நிச்சயமாக உன்னை நம்புவேன், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி மீண்டும் அவன் சொல்கிறான். அதுக்கு வானத்தில் ஒலித்த அந்த குரல் சொல்லுது, முதலில் நீ பிடித்திருக்கும் வேரை விட்டுவிடு அப்படின்னு சொல்லுறார். அதுக்கப்புறம் அந்த வேரை விட்டுவிட்டால் நான் கீழே விழுந்து இறந்து விடுவேனே அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் பேசுகிறான். அதுக்கு பிறகு வானத்தில் இருந்த அந்த குரல் இல்லை, எதுவுமே கேட்கவில்லை. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையும். வாழ்க்கையில இப்படித்தான் நம்பிக்கைக்குரியவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த விஷயத்துல நாங்க நம்பினா உயிர் வாழ்வோம், அதை விட்டா நாங்க உயிர் வாழ மாட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த மனிதர்களுடைய நம்பிக்கை இல்லாமல் போயிடும். வாழ்க்கையும் இப்படித்தான், நம்பிக்கைக்குரிய மனிதர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் யாரையுமே நம்பாவிட்டால் நமக்கு வரக்கூடிய அந்த நல்ல நல்ல வாய்ப்புகளும் எங்களை கைவிட்டு போய்விடும். நம்பிக்கை கடலிலும் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான இடங்களை நம்ப வேண்டக்கூடிய இடங்கள், நம்பிக்கை இருக்கக்கூடிய இடங்களில் கட்டாயம் நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும்.
0: என்னன்னு சொல்றோம் பாருங்க.

0: வசந்தத்தில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 4:36.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: அன்னி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

சூப்பரான ஒரு பாடல் ஒலித்தோ இந்த தேவனுடைய இசையில் நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. பொட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 4:42 இருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம் நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே அந்த குறிப்பிட்ட காலம், அதாவது பழைய பாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாடல்கள் இப்பவும் சில ரீமிக்ஸா வந்து கொண்டே இருக்கிறது. சில பாடல்கள் கேட்கின்ற போது இவங்க தான் நினைவு வருவாங்க. ஸோ பழம்பெரும் பின்னணி பாடகி யமுனா ராணி 88 பெங்களூர் காலமாக இருக்கிறாங்க அவங்க. ஸோ தமிழ், தெலுங்கு, அது மட்டும் இல்லை கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட எக்கச்சக்கமான மொழிகளில் கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட பாடல்களையும் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வரும் அவங்க. சரி, அதாவது குங்கும பூவே கொஞ்சம் புறாவே அப்படிங்கிற பாடல், நான் சிறுத்தால் தீபாவளி, யாரடி நீ மோகினி, இப்படிங்கிற பாடலெல்லாம் தந்த ஒரு நல்ல ஒரு பாடகி அப்படின்னு சொல்லலாம் யமுனா ராணி. அவங்க வந்துட்டு பெங்களூரில் காலமாக இருக்கிறாங்க. சரி, இதே போல் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா பக்கம் ஒரு பரபரப்பான சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஒரு நகைக்கடையில் வந்துட்டு அடிக்கடி திருட்டு சம்பவங்கள் இரவு நேரங்களில் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய கர்நாடக மாநிலத்தில் அந்த சுவாரஸ்யமான ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே அந்த நகைக்கடையில் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 வைர மோதிரங்களும் 2 தங்கச்சங்களும் இல்லையா, அது காணாமல் போயிருக்கிறதாம். ஸோ யார் எடுத்திருப்பாங்க, கடையெல்லாம் போட்டுருக்கு, சிசிடிவி வேறு இருக்குது, வந்த தடம் யாருமே இல்லை, அந்த நகைக்கெல்லாம் அந்த லொக்கரண்டு போட்டு வைப்பாங்கள, அதெல்லாம் அப்படியே இருக்குது, உடைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல, இந்த தட திருடன் வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை, ஆனாலும் நகை திருடு போயிருக்கு, நகை காணாமல் போகுது அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒவ்வொருத்தர் மேலும் சந்தேகப்படுத்தி இருந்தாங்க. தவிர நகையை கண்டுபிடிக்கல, அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஓகே சிசிடிவியை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியை செக் பண்ணினது பிறகு தான் தெரிந்தது, நகை திருடினது வேற யாரும் இல்லை, எலிராஜா எலி அப்படிங்கிறவர் தான் இந்த நகையெல்லாம் அடிக்கடி திருடி போயிருக்கிறாரு. நகையெல்லாம் காணாமல் போனதுக்கான காரணம் அவர் தான். கிட்டத்தட்ட இந்தியா மதிப்பில் 10 லட்சம் இந்தியா ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நகைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த எலி வந்துட்டு அந்த நகைக்கு பூட்டு போட்டிருக்கும், அதெல்லாம் அப்படியே அங்கங்கே இருக்க சத்தமில்லாமல் வந்து இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வைர மோதிரம் தங்க சங்கிலியை அவங்களோட அந்த வாயால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த கடை முழுக்க சுத்தப்படுத்தின போது, மர அல்மாரிகள் பின்புறத்து பகுதிகளில் முழுமையாக சோதனை படுத்தின போது, சுமார் 13 மணி நேரம் தேடி இருக்கிறாங்க. அப்போ மரப்பலகையின் பின்புறத்திலிருந்து சில துளைகள் இருந்திருக்கிறது, அங்கே இருந்து அந்த காணாமல் போன அத்தனை நகைகளையும் மீட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், இனி இந்த எலிகள் எப்படி இந்த கூடு கட்டும் போது அடிக்கிறதுக்கு முதல் இடத்த செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது இருக்குங்களா. சரி, ஓகே, தொடர்ந்து பாட்டு கேட்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒண்ணு மட்டும் சொல்ல ஞாபகம் வச்சுக்க, வாழ்க்கையில சரி கிரவுண்ட்லயும் சரி நிதானமா ஒண்ணு ஏறு மாற ஒண்ணு ரெண்டு அவுட் ஆயிரும்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: ஒலக்காரந்துக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். நாளில் முனைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தொடர்ந்து நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ரூபி இணைந்திருப்பாங்க. ஓகே, விடைபெறும் நான் ஜி ஆறு. தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேடன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,724 வரை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கையும் 62 காணப்படுகிறது. 29,350 டெங்கு நோயாளர்கள் இம்மாதத்தில் மாத்திரம் பதிவாகியுள்ளனர். கடந்த மாதத்தில் 21,533 டெங்கு நோயாளர்களே பதிவாகியிருந்தனர். அதிகளவான டெங்கு தொற்றாளர்கள் 17,971 பேர் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: தென்னாப்பிரிக்காவின் மத்திய பிரீ ஸ்ட்ரேட் மாகாணத்தில் உள்ள என்1 நெடுஞ்சாலையில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 5 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் டமஸ்காக்கிற்கு வடக்கே சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் ஈடன் பார்க் செல்லும் வழியில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் சுமார் 60 பேர் வரையில் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்திற்கு வெளியே 10 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள்
0: தெரிவிக்கின்றன. செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். மடடா ஆரம்பமே சும்மா அமர்களமான ஒரு பாட்டு, மதுரைக்கு போகாதேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இன்றைய நாளும் கூட அட்டகாசமான பாடல்களை தரத்துக்கு நானும் காத்துட்டு இருக்கேன். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 0301 2 7 7 5 0 0 1 அதே போல 0301 2 7 7 5 1 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியிருக்கிறோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இது?
2: என்ன
1: பேர் உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு மதுரை திரைப்படத்துக்காக.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சிங்கம் திரைப்படத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: ஹட்டன் போடேஸ்ல இருந்து கோபு பேசுறேன்.
0: கோகுல் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
1: மேடம்? இப்ப வேலையெல்லாம் முடிச்சு வசனம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிட்டு பாடல் எல்லாம் சூப்பரா இருக்கு.
0: ஓகே, நன்றி. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டேன்
0: மேடம். ஓகே ஓகே. ஊர் பக்கம் எல்லாம் அப்புறம் எப்படி இருக்கு?
1: ஊர் பக்கம் எல்லாம் இப்ப மழையும் வெயிலும் கலந்து அடைச்சுக்கிட்டு.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக கேட்க போறீங்க
1: மேடம்? எங்கள் தோட்டத்தில் வசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் வசனம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் நல்ல பாடல்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்ட கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அவட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொல்ல எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசம் கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்த கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்க கொடுத்தேன், குழந்தை சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் பயன்படுத்திருக்கும், இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்க்கிறதுனா மூளையில கொடுத்தேன். அந்த மூளை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளையே பிரச்சனை தீர்த்து வைத்து நான் எப்படி தீர்க்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிருக்க ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை வளர்க்கிறனா, உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்ல சொல்லிட்டு ஒரு நாட்டிகள் நெல்லை கொண்டு போய் வயல போட்டானா, எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா, இல்லையே அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல. கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீக்கிறதும் இல்ல.
2: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகரும் இயக்குநருமான மணிவண்ணன்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியால் தீம் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்
2: அன்பான மாலினியர். வணக்கம்
1: அன்பான மாலினியர். வணக்கம். யார் இது?
2: நான் தப்புமால் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
1: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: இப்ப டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
1: அப்படியா? ஓகே ஓகே.
2: பிறந்த நாள் வாழ்த்து ஒன்று இருக்கு, சொல்ல முடியுமா?
1: சொல்லுங்க.
2: மட்டக்குழி மோதரையை சேர்ந்த ரவி, மகேஸ்வரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் யதுஷ், அவரது 6வது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடுகின்றார். அவரை சீரும் சிறப்புடன் பல்கலையும் கற்று பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகின்றோம்.
1: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரியா?
2: நன்றி.
1: ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
2: பாடலை கேட்பதற்காக தோப்பு கொத்து கடையிடன், வத்தலை ஐயா கண்ணு, நண்பர் தலவக்கலை கிருஷ்ணபக்தன், நீர்கொழும்பு சாம்குமார், ராஜமாணிக்கம் ராஜேந்திரன், உமாச்சந்திரன், மும்தாஜ் தேகம், பாதிப்பு அண்ணன், பாதிப்பு சுப்பத்தம்பி, அருள்மொழி, அம்மம்பிரிய ராசையா, வெளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்போம்.
1: ஓகே, நன்றி
2: நன்றி
1: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனி அன்பான மாலை பொழுது வணக்கம் வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரூபி அன்பான மாலைநீர் வணக்கம் நிகழ்ச்சியை அருமை வாழ்த்துக்கள் சொல்லி குறிஞ்சாங்கிலிருந்து அசூர்தீன் நூர்ஜகான் அன்பான வணக்கம் சொல்லி இந்துகளில இருந்து அரசு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலினியர் வணக்கம் அக்கா சொல்லி கரளப்பட்டியில இருந்து மது நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் ஜெகனுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் மாலினியர் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி பாடல்கலாம் சூப்பர். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அன்பான அறிவிப்பாளர் புவனேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்க

0: திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். சரி ஓகே, வர்றவங்க எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான அறிவித்தல், தங்களுடைய ரேடியோ சவுண்ட் வச்சு நல்லாவே குறைச்சிட்டு அதுக்கு பிறகு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0123-7705-0003-க்கு, அதே போல 0123-7105-1111-க்கு, அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்ப கூட ஒரு அன்பு சொந்தம் வந்திருக்காங்க, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், ஜெயக்கோட்டையிலிருந்து ஆதி மூலம்.
0: வணக்கம் வணக்கம் ஆதி மூலம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோகமா இருக்கேன், நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சூப்பர்.
0: அப்படியா, நன்றி நன்றி. உங்களுடைய எனர்ஜிக்கு காரணம் என்ன? உங்களுடைய இந்த எனர்ஜி, இந்த சந்தோஷத்திற்கான காரணம் என்ன?
1: காலை 5 மணி தொடக்கம், நைட் 12 மணி வரைக்கும் சந்தோஷம் இருக்கிறது காரணம் வசந்தத்தை கேட்கறதுனால.
0: அப்படியா,
1: வந்துருவன்
0: அன்பான உறவுகள் தானே, அப்படியே அன்பால கட்டி போட்டிருக்கோம் அப்படி சொல்லணும். ஓகே ஓகே, டீயெல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: நாங்க எல்லாம் 5 மணிக்கெல்லாம் டான்னு டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாவே
1: வந்துட்டேன்.
0: ஓகே, அடுத்த முறை சூப்பரான படம் இருக்கு, ஏற்கனவே கேட்க போறீங்க.
1: அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: மாத்திர உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: The best live music streaming in Sri Lanka. Wasn't the best.

0: வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: கல்முனை நம்பிக்கை கிராம ஹரோல் சந்திரா.
0: ஹரோல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இரவு நேர கடமைக்கு தயாராக இருக்கின்றோம். வசந்தம் துணியாக இருக்கின்றது.
0: ஓகே, டீ எல்லாம் குடிச்சிங்களா?
1: நன்றி.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். நேரம் மாலை 6:25.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. அந்தி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இது?
1: வசந்தகுமார்
0: நன்றி.

0: 92.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: என்ன சேர தனியா உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்க?
2: ஏன் தனியா உட்கார்ந்து இருக்கீங்க? நான் கவலைப்பட்டு கூட சொன்னேன், வந்த வேலை பண்ணல. ஏன் சென்டிமெண்ட் பேசுறீங்க? முட்டா பசங்க,
3: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகரும் இயக்குநருமான மணிவண்ணன்.

0: உலகின் நட்சத்திரம்
1: மணித்தியாவத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கிட்ட மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது?
2: பாடல்லாம்
1: ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: வசனம் கேட்கும் எல்லாரும் கேட்குமே.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: தகவல்கள் இருந்தும் ஈஸ்டர் தின குண்டு தாக்குதல்களை தடுக்காத முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜாயசுந்தரவுக்கு மரண தண்டனை. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு ADB-யிடமிருந்து 200 மில்லியன் டாலர். ஒரு தசாப்தத்தை கடந்த 1990. கடந்த வருடத்தில் 1000 மில்லியன் ரூபாய் வருமானத்தை திருகோணமலை துறைமுகம் ஈட்டியுள்ளது. சிறு மழைக்கு மத்தியில் டெங்கு நோயின் தாக்கம் தொடர்ந்தும் அதிகரிக்குமா? புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன நியமனம். காசா முனையத்தை ஆயுதமற்ற பிரதேசமாக்க ஹமாஸ் அமைப்பு இணக்கம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெறவுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப் பெற்றிருந்தும் அதனை தடுப்பதற்கு தவறியமையூடாக கடமை தவறியமை மற்றும் கொலை குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு 3 நீதிபதிகள் குழாமினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரியாந்த் லியனகே, விராஜ் வீரசூரிய, திலகரத்ன பண்டார ஆகிய 3 மேல் நீதிபதிகள் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரியாந்த் லியனகே மற்றும் திலக் ரத்ன பண்டார ஆகிய நீதிபதிகள் உரிய குற்றச்சாட்டுகளில் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவித்தனர். உரிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை, கடமையை நிறைவேற்றாமை காரணமாக 268 உயிரிழந்ததுடன் 586 காயமடைந்தனர். உரிய காலப்பகுதியில் போலீஸ் மாதிபராக செயல்பட்டுள்ள பிரதிவாதி பிரஜைகளை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பை கொண்டிருந்தார். எனினும் 2019 ஏப்ரல் மாதம் 20 மாலை அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜாயவர்தனவினால் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளிலுள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள், சுற்றுலா ஹோட்டல்களில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் பிரதிவாதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அதனை தடுப்பதற்கு அவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குற்றங்களை தடுப்பதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட அதிகாரியாக அவர் தமது பொறுப்பை நிறைவேற்ற தவறியுள்ளார் என பெரும்பான்மை நீதிபதிகள் பிரதிவாதியின் குற்றத்தை கருத்திற்கொண்டே அவருக்கு மரண தண்டனை விதிப்பதாக அறிவித்தனர். இந்நிலையில் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் தீர்ப்பும் அறிவிக்கப்படவுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. மத்திய கிழக்கு யுத்த நிலைமைகளினால் உலகளாவிய ரீதியில் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக குறித்த கடன் உதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வர்த்தக முதலீடு மற்றும் தொழில்துறை அபிவிருத்தியை இலக்காக கொண்டு கொள்கை ரீதியிலான கடன் வேலை திட்டத்தின் கீழ் குறித்த உதவி வழங்கப்படவுள்ளது. அதன் கீழ் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மத்திய கிழக்கு நெருக்கடி நிலைமையினால் நாட்டுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை குறைப்பதற்காக மேலதிக கடனாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைவில் ஏற்படும் பிரச்சினைகளினால் எந்தவொரு குடும்பமும் வறுமை நிலைமைகளுக்கு செல்வதற்கு இடமளிக்கக்கூடாதென ஆசிய அபிவிருத்தி வங்கி தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துதல், புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஈர்த்தல் மற்றும் வர்த்தக மேம்பாடு என்பன இந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கங்களாகும். அதன் அடிப்படையில் வர்த்தக கட்டமைப்பை நவீனமயப்படுத்துதல், சிறிய மற்றும் மத்தியதர தொழில் முயற்சியாளர்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்துதல், பொருளாதார வலயங்களுக்கு முதலீடுகளை பெற்றுக் கொள்ளுதல், ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கான மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த மறுசீரமைப்புகளினூடாக இலங்கையின் பொருளாதாரத்திற்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெளிப்புற அழுத்தங்களை மிகவும் சிறந்த முறையில் முகம் கொடுப்பதற்கான இயலுமை அதிகரிக்கும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. நோயாளர்களை ஆபத்திலிருந்து மீட்டு அவர்களின் சுக வாழ்வுக்காக அர்ப்பணிக்கும் சுவசெரிய பணியாளர்கள் இந்நாட்டு வரலாற்றில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். 1990 சுவசெரிய சேவை ஆரம்பிக்கப்பட்டு 10 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு அதற்கு பங்களிப்பு வழங்கியவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2016 ஜூலை மாதம் 18 ஆரம்பமான சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை இந்நாட்டு மக்களுக்காக அளப்பரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றது. அதற்காக அர்ப்பணித்த ஊழியர்களை பாராட்டும் நிகழ்வு இன்று இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க, சுவசெரிய நிதியத்தின் தலைவர் ஓய்வுநிலை மேஜர் நிரோஷன் ரத்நாயக்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை நினைவு முத்திரை வெளியிடப்பட்டதோடு சேவைகளை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்காக அப் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அத்துடன் 40 ஊழியர்கள் இதன்போது பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். கடந்த வருடத்தில் திருகோணமலை துறைமுகத்தின் வருமானம் 1129 மில்லியன் ரூபாவை கடந்துள்ளதாக அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்தார். திருகோணமலைக்கு விஜயம் செய்த அமைச்சர் திருகோணமலை துறைமுகம் மற்றும் சீனக்குடா விமான நிலையம் ஆகியவற்றின் நடவடிக்கைகளை ஆராய்ந்துள்ளார். பிரதி அமைச்சர்களான ஜனிதருவான் கொடித்துவக்கு, அருண் ஹேமச்சந்திரா உள்ளிட்டோரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இதன்போது இணைந்திருந்தனர். விமான நிலைய பிரதானி ஏர் வைஸ் மார்ஷல் டபிள்யூ ஜி பெரேரா விமான நிலைய முனையம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றும் அது குறித்த தகவல்களையும் தெளிவுபடுத்தினார். எதிர்காலத்தில் சுற்றுலா நடவடிக்கைகளுக்காக குறித்த சீனக்கோட்டை துறைமுக அபிவிருத்தி குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதுவரை பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படாத 1947 நிர்மாணிக்கப்பட்ட ஜெட்டி மற்றும் மெட்கோ ஜெட்டி என்பவற்றையும் அமைச்சர்கள் பார்வையிட்டனர். அதன் பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலில் திருகோணமலை துறைமுகம் 2025 ஈட்டிய நிகர லாபம் 1129 மில்லியன் ரூபாய் என துறைமுக வதுவிட முகாமையாளர் சரத்குமார் தெரிவித்தார். 2026 கடந்த 6 மாதங்களில் 958 மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,724 வரை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கையும் 62 பதிவாகியுள்ளது. 29,350 டெங்கு நோயாளர்கள் இம்மாதத்தில் மாத்திரம் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் 21,533 டெங்கு நோயாளர்களே இனம் காணப்பட்டிருந்தனர். அதிகளவான டெங்கு நோயாளர்களாக 17,971 பேர் கம்பகா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. பலப்பிட்டிய மாதுகங்கையில் உள்ள மாதுவத்தீவு பகுதியில் டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். பலப்பிட்டிய பிரதேச செயலக காரியாலயத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின்போது இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன. புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் கே வி என் பி நிலாந்த பிரேமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். முப்படைகளின் பிரதானியான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் லெப்டினன்ட் ஜெனரல் தரத்துக்கு நிலந்த பிரேமரத்ன பதவி உயர்த்தப்பட்டு நாட்டின் 26வது ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்குரிய நியமன கடிதத்தை ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவிடமிருந்து இன்று பிற்பகல் அவர் பெற்றுக் கொண்டார். நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 1990 பயிற்சி கெடட் அதிகாரியாக சேவையில் இணைத்துக் கொண்ட நிலந்த பிரேமரத்ன 1992 லெப்டினன்ட் நிலை அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றார். 36 வருடங்கள் விசேட ராணுவ சேவையை வழங்கியுள்ள அவர் பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சி நெறிகளையும் நிறைவு செய்துள்ளார். மனிதாபிமான நடவடிக்கைகளில் அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக 2 தடவைகள் ரணசூர பதக்கத்தை வென்றுள்ளார். ராணுவ சேவையில் ஆற்றியுள்ள விசேட திறமைகளை கௌரவித்து உத்தம சேவ பதக்கமும் அவருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. நாடும் சமூகமும் மேம்படுத்துவதற்கு திறன்கள் மற்றும் தொலைநோக்குள்ள இளைஞர் சமூகம் தேவை என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதற்கென அவர்களுக்கு வாய்ப்புள்ளதாகவும் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கும் யதார்த்தமாக்குவதற்குமான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமென்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஸ்கில்ஸ் எக்ஸ்போ 2026 கல்வி கண்காட்சி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர மேயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. ஸ்கில்ஸ் ஃபார் லைஃப் எனும் துணைப்பொருளில் கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டது. எதிர்வரும் அக்டோபர் 23, 24 மற்றும் 25 தேதிகளில் கொழும்பு 7 பிகார மகாதேவி பூங்கா வளாகத்தில் கண்காட்சி இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற சித்திர கண்காட்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். 19 நூற்றாண்டுக்கான இலங்கையின் நிலைமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பிரித்தானிய ஓவியர்கள் 3 பேர் உள்ளிட்ட கலைஞர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இஸ்லாம் மதத்தை நிந்திக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொடத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கை செப்டம்பர் மாதம் 7 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஞானசார தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அசோக விஜய் சூரிய குறித்த வழக்கின் சாட்சிகள் பெயரிடப்பட்டுள்ள இருவட்டு முறைப்பாட்டாளர்களினால் தம்மிடம் கையளிக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். வழக்கு தொடர்பில் சட்டம் அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பாக அனுமதியை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அதன் முன்னேற்றத்தை அறிவிக்க தினமொன்றை வழங்குமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட மேல்நீதிமன்ற நீதிபதி வழக்கிற்குரிய இருவட்டை அடுத்த வழக்கு விசாரணைக்கு முன்னர் பிரதிவாதிகள் தரப்புக்கு வழங்க வேண்டும் என அரச சட்டத்தரணிக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நிறுவனம் ஒன்றின் வர்த்தக ரகசிய தகவல்களை வேறு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய ஊழியர் ஒருவருக்கு 50 மில்லியன் ரூபாய் நட்டையீட்டை செலுத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டுநாயக்க முதலீட்டு வலயத்தில் உள்ள கையுறைகளை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி குறித்த ரகசிய தகவல்கள் மற்றும் வர்த்தக தரவுகளை குறித்த ஊழியர் வேறு நிறுவனம் ஒன்றுக்கு பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் வழங்கியுள்ளமை புலமை சொத்து மீறல் சட்டத்தினூடாக நிரூபிக்கப்பட்டுள்ளதை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: காசா வலயத்தை ஆயுதங்களற்ற வலயமாக மாற்றும் செயல்பாட்டுக்கு ஹமாஸ் அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சமாதான சபையின் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அதற்கு ஹமாஸ் அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. காசா வலயத்தை முழுமையாக ஆயுதங்களற்ற வலயமாக மாற்றும் திட்டத்துக்கு முழு இணக்கப்பாட்டை தெரிவிப்பதாகவும் அது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பு உள்ளிட்ட காசா முனையத்தில் உள்ள ஏனைய ஆயுத குழுக்களையும் நிராயுத பாணியாக மாற்றும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் காசா முனையத்திலிருந்து இஸ்ரேல் வெளியேறும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் காசா முனையத்தில் புதிய பலஸ்தீன அரசாங்கத்தின் கீழ் நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கான தீர்மானமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உரிய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் குறித்த இணக்கப்பாடு தொடர்பில் எவ்வித கருத்துக்களையும் இதுவரை வெளியிடவில்லை. எனினும் ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேல் காசா முனையத்திலிருந்து வெளியேறாவிட்டால் டிரம்ப் அது தொடர்பில் அதிருப்தி அடைவார் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தலையீட்டுடன் காசா முனையத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துதல், ஹமாஸ் அமைப்பின் ஆயுதங்களை கலைதல் குறித்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மொரோக்கோவிலிருந்து ஆயிரக்கணக்கான அகதிகள் சியூட்டா பிரதேசத்துக்குள் உள்நுழைந்ததை அடுத்து பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக ஸ்பெயின் ராணுவத்தினரை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அகதிகள் மொரோக்கோவிலிருந்து நீந்தி சியூட்டாவுக்கு வருகை தந்துள்ளதாகவும் இதன்போது 15 பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சியூட்டாவுக்கு வருகை தந்துள்ள அகதிகளை மீண்டும் மொரோக்கோவுக்கு அனுப்ப முடியாதென ஸ்பெயின் உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது. மொரோக்கோவுக்கு வடதிசையில் உள்ள சியூட்டா ஐரோப்பாவுக்குள் நுழைவதற்கு அகதிகளுக்கான மத்திய நிலையமாக மாறியுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: தகவல்கள் இருந்தும் ஈஸ்டர் தினக்குண்டு தாக்குதல்களை தடுக்காத முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு ADB-யிடமிருந்து 200 மில்லியன் டாலர். ஒரு தசாப்தத்தை கடந்த 1990. கடந்த வருடத்தில் 1000 மில்லியன் ரூபாய் வருமானத்தை கடந்த திருகோணமலை துறைமுகம். சிறு மழைக்கு மத்தியில் டெங்கு நோயின் தாக்கம் தொடர்ந்தும் அதிகரிக்குமா? புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன நியமனம். காசா முனையத்தை ஆயுதமற்ற பிரதேசமாக ஹமாஸ் அமைப்பு இணக்கம். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தள செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

நேற்று நாள் சீற்றெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேர்கள் இப்போது முதல் கேட்கலாம். அது கோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 3064, வெற்றி இலக்கங்கள் 21, 30, 44, 61. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கம் 21, 30, 44, 61. ஆங்கில எழுத்து எண். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எண். நேற்று தினம் சீற்றெழுப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 4950, வெற்றி இலக்கங்கள் 39, 45, 54, 56. மீண்டும் ஒருமுறை 39, 45, 54, 56. ராசி மகரம். ராசி மகரம். சனித்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 5399, வெற்றி இலக்கம் 20, 26, 46, 80. மீண்டும் ஒருமுறை 20, 26, 46, 80. ஆங்கில எழுத்து எஸ். சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 3238, வெற்றி இலக்கம் 14, 36, 38, 46. மீண்டும் ஒருமுறை 14, 36, 38, 46. ஆங்கில எழுத்து கியூ. ஆங்கில எழுத்து கியூ. கப்பற்கவிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 2414, வெற்றி இலக்கங்கள் முறையே 17, 23, 37, 58. மீண்டும் ஒருமுறை 17, 23, 37, 58. ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 1068, வெற்றி இலக்கம் 6, 42, 47. மீண்டும் ஒருமுறை 6, 47, 42. சுப்பிரதன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 972, வெற்றி இலக்கங்கள் முறையே 0, 3, 0, 8, 9, 0. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் முறையே 0, 3, 0, 8, 9, 0. ஆங்கில எழுத்து டபிள்யூ. ஆங்கில எழுத்து டபிள்யூ. ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 446, வெற்றி இலக்கங்கள் முறையே 0, 8, 9, 0. மீண்டும் ஒருமுறை 0, 8, 9, 0. ஆங்கில எழுத்து டபிள்யூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டபிள்யூ. இவைகள்தான் நேற்றைய தினம் சீற்றெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: எத்தனை திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், ஸ்ரீ சூபி ரூபகுமார்.
0: வணக்கம்.
1: நிஜாம்,
0: நிஜாம் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிஜாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கடையில இருந்து உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு வந்திருக்கிறோம் அக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, டீ எல்லாம் குடிச்சிட்டேன். நீங்க குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா ஆமா, நானும் ஆரம்பத்துல டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தேன். அந்த எனர்ஜியோட தான் பேசுறீங்கன்னு.
1: ஆமா ஆமா.
0: ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்கு ஆகும் எனக்கு ஆகும். யூகே லேக்கும் என்னுடைய மூசாத் மச்சான் ரீமா. கனடாலும் வசிக்கிற என்னுடைய அன்பு தங்கச்சி முனீராக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு பிரதர்.
2: ஏன் என்னாச்சு?
1: இல்ல, பத்துல படிச்சோமா, பதினஞ்சுல சைட் அடிச்சோமா, இருபதுல வந்து காதல் பண்ணி, இருபத்தஞ்சுல கல்யாணம் பண்ணுமா, இல்ல முப்பதுல புள்ளதான் பத்துட்டுமா, பொண்ணு இல்லையே, நாற்பதாச்சு, வரட்டுலவியா இருக்கே. இப்ப எல்லாம் பொண்ணு நம்மள பார்த்தாலே அங்கிள்னு கூப்பிடுற ஆளுங்க ரொம்ப அசிங்கமாகுது.
2: உண்மையமா?
1: உண்மையமா?
2: ஆமா பிரதர். பிரதர், அமைப்புன்னு ஒண்ணு இருந்தா தானா ஜோடிச்சிடும்.

0: பாடுகிறா
1: புலம்புறாரு. அட்டுப்பாட்டு வேணானு அசி பாட்டல்ஸ்னா.
2: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
3: கொஞ்சங்கிலி
4: போல வந்த அஞ்சல
3: உன்ன
4: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் திரைப்படல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம்
1: அம்மா. வணக்கம் அம்மா. பின்னலிருந்து ராசையா.
0: வணக்கம் வணக்கம் ராசையா, எப்படி இருக்கீங்க?
1: அம்மா நல்ல சுகமா இருக்கேன். அம்மா நல்ல சுகங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: அம்மா நல்ல பாட்டு போகுது கேட்டு இருக்கோம். என்ன பேசு கொடுங்க கேட்டுட்டு இருக்கோம் அம்மா.
0: ஓகே ஓகே. யா சாப்பிட்டீங்களா
1: அம்மா?
0: சாப்பிட்டீங்களா?
1: ஆமா அப்படிதான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே யா ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அம்மா மனைவி பத்மினி, தினு, ரதன், வசந்தி, உங்களுக்காகவும் பத்மே காட்சி சொந்தங்களுக்கு அத்தனைக்கும் வாழ்த்துங்கள் அம்மா.
0: ஓகே ஓகே நன்றி.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? மகேஷ், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மகேஷ். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே மகேஷ். சாப்பிட்டீங்களா? அப்படியா, இன்னும் ஒரே சோகமா பேசுறீங்க, என்னாச்சு? அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: இந்த பாடலாம்
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இனிய வணக்கம் சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. ஹாய் சுரூபி சிஸ்டர், அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி. கொட்டகலிலிருந்து சந்திரம் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு நினைத்திருக்கிறதா. மாளிகவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இனிமையான மாலை பொழுது வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அதே நேரமாக எங்கா அன்பான வணக்கம் சொல்லி அங்கனில இருந்து கிருஷா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு ரூபாய்க்காக மொழிக்கிறது பாடல்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கீ திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கிட்ட நீ எப்பள்ள சொல்ல போற அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு எப்படா சொல்லுவோம் அப்படின்னு அந்த டேட்டுக்கும் அந்த நாளுக்காகவும் காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப என் கூட பேச ஒரு அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவர் அப்படியே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது?
1: என்ன
0: சமையல் வீட்ல
1: இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு இந்த பழைய காலத்து சாப்பாடு ஒண்ணு கேட்டாரு, சேமன் கீரை கலஞ்சி ரொட்டி வேணும்னு.
0: போறீங்க எனக்கு அஞ்சன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தாருங்கள் சொல்லி கோகுல் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவருக்காக அடுத்த பாடல்

0: அசுரன் திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.
0: நன்றி. அதே போல இரவு நேர வணக்கம் சகோதரி, வசந்தம் எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருக்கிறேன் சொல்லி ஆரம்பத்தில இருந்து இதே ரத்தினம் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. ஆசுரூபியக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நானும் நிகழ்ச்சியோட தான் சொல்லி நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். வினோதன் வினோலதா, கிருஷாந்தன், ரோஷன், சபிராஷியம் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கமக்கா, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி எட்டியாந்தொட்டையிலிருந்து அஷான் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே பொழுது அன்பான வணக்கமக்கா, நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி சிவா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் ஒழிக்கிறது அன்பு உறவுகளுக்காக.

0: கஜினி திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கட்டு மேலும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, இன்னும் ஒரு சந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம
0: வணக்கம்,
1: யார் பரதா பேசுறேன்.
0: பரதா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் பாடல்கள் கருதிஜம் வசந்தத்துல அருமையான பாடல்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: டிஃபானிக்காகவும் நந்தகுமாருக்காகவும் போனஸ்க்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம். நன்றி வணக்கம்.
0: ஓகே நன்றி
1: நன்றி.
0: அடுத்தும் கூட ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அழகான பாடல் இருக்கு, கேட்டுட்டு வரலாம்.

நன்றி ஸ்ரீஷோபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9:01.

மனதுக்குள் எத்தனை கவலைகளை பூட்டி வைத்திருந்தாலும், எத்தனை சோகங்கள் நெஞ்சுக்குள் நிலை கொண்டிருந்தாலும், சொல்ல துடிக்கும் வார்த்தைகளும் சொல்ல மறந்த கதைகளும் இரவின் உறக்கங்களை பறிக்கும் பொழுது, ஜன்னலோரம் வீசும் காற்றும் காற்றலையில் தவழ்ந்து வரும் பாட்டும் இவையெல்லாம் மறந்து போகச் செய்யும். இரவுகளை இனிமையாக்கும் உங்கள் நினைவுகளை புதுமையாக்கும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் என்னோடு. அலையுங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இணைந்து உங்களது காதலை, கவலையை, கவிதைகளை, கண்ணீரை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இணைத்து கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். அழைப்பினை மேற்கொண்டு நீங்களும் என்னோடு உரையாடலாம். 0112 775 0101 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். அன்பு வணக்கம் சொல்லி ஃபேஸ்புக்கில் ஜான் சித்ரான் எழுந்திருக்காங்க. அதோட இதமான இரவு நேர வணக்கம் சொல்லி வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லி லிந்துனிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் இணைந்திருக்காங்க. வலிமறு டவுன் சைட்லேருந்து ராஜாராம் மலர் இணைந்திருக்கிறாங்க. இதமான இரவு நேர வணக்கம் சார், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கருங்காலிச்சோலியிலிருந்து மில்டன் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. பண்டாரவளை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஷ் இணைந்திருக்கிறாங்க. ஐயண்ணா இரவு வணக்கம். மணி, ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, சாந்தி, கீதான், தீபா, இவர் எல்லோரோட குடும்பத்தையும் இணைத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க முத்தையா காளிமுத்து. ஐயண்ணா இனிய இரவு வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கதாக அட்டன்லேருந்து நவீன் இணைந்திருக்கிறாங்க. அன்பான இரவு வணக்கங்களோட பெரிய நீராவிலிருந்து கிருஷ்ணா இணைந்திருக்கிறாங்க. இரவு வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார் பரமானந்தன் வசீகரன் ஹட்டன்லேருந்து. அன்பான இரவு வணக்கங்களும் வாழ்த்துக்களோடும் வல்லவத்தையிலேருந்து செல்லதுரை நந்தகுமார் வந்திருக்காரு. வணக்கம் நிகழ்ச்சியோடு பொத்துவில் ஜமால்தீன் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு சக்தி இணைந்திருக்கிறாரு. நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லி சந்திரகலா இணைந்திருக்கிறாங்க. இனி இரவு வணக்கங்களோடு தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறாரு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இணைந்திருக்கிறாங்க. நிஷா மாவனிலையிலேருந்து இணைந்திருக்கிறாங்க இரவு வணக்கங்களோடு. நீங்களும் அழைப்பினை மேற்கொள்ளுங்க அல்லது ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

0: நெஞ்சே நெஞ்சே யான் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சிம்மியின் குரலில் கேட்டு வந்தோம். நீங்களும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை மேற்கொள்ளுங்க 0312 775 0003 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ஓ, நானும் நல்லா இருக்கேன். வானொலி பெட்டியின் சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்குதே. சரி, சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்?
1: காதல் வந்து புனிதமானது. எங்க மனைவி வந்து மூணு மாதம் ஆச்சு.
0: ஓஹோ,
1: நான் மூணு மாதம்.
0: அப்படியா?
1: பிள்ளைங்க பொண்டாட்டியா
0: இருக்கிறேன்.
1: வேலை
0: இருந்தாலும்
1: கவலை.
0: சில பிரிவுகள் அப்படிதான் இல்லையா?
1: கட்டாயம் கட்டாய.
0: நாம நினைச்சாலும் சில முடிவுகளையும் பிரிவுகளையும் தவிர்க்க முடியாது. யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: எல்லாரும்
0: பாட்டா கேட்டுட்டே இருங்க, அவரோட பாடல்கள் நிறைய உங்களுக்காக தாரேன். சரியா?
1: நன்றி.
0: நன்றி
1: நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நினைவுகளை கூட கொஞ்சம் சுமையாக மாற்றும் இந்த இரவு. சுமையாக மாறிய உங்கள் இதயங்களை கூட கொஞ்சம் சுகமாக மாற்றும் வசந்த நிலாவில் நீங்கள் கேட்கும் பாட்டு. இணைந்து கொள்ளுங்க என்னோட. அழைப்பினை மேற்கொண்டு 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களோட, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். யார் இது? யாரு? சரி, யாரோ ஒரு செல்லக்குட்டி கால் எடுத்திருக்காங்க, ஆனால் அவங்களோட அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கு. இருக்கட்டும். உறவுகளுக்கிடையில் பிரிவுகள் என்பது மறுக்க முடியாத ஒரு விடயம் இல்லையா? அப்படி உறவுகளுக்கிடையில் பிரிவுகள் தேவைப்படும் போது இருக்க பிடிக்காமல் கொஞ்சம் மிளகு வாய் விட்டு கொடுங்கள். அப்போதுதான் அந்த உறவும் சரி, அந்த உறவின் உண்மையும் காதலும் புரியும். போகிறேன் என்று சொல்லும் உறவை போகவிட்டு காத்திருங்கள். மீண்டும் வரும் நாள் வரும், அப்போது இருக்க பற்றிக் கொள்ளலாம்.

0: வாகா திரைப்படத்திலிருந்து டி மான் இசையில் டி மான் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் கேட்டிருந்தோம். நீங்களும் என்னோடு அழைப்பினை மேற்கொண்டு இணைந்து கொள்ளலாம். அலையங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற என்னோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் என்னோடாகவும் இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: பத்தலை மாம்பழம்.
0: எப்படி இருக்கீங்க? நானும் நலம். என்ன செய்றீங்க நீங்க? சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க?
1: மருமகன்
0: சரி, நன்றி.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் வைத்தியர் தஸ்லீம். தற்போது நாட்டில் பல இடங்களில் பரவி வரும் டெங்கு நோய் சம்பந்தமான விளக்கத்தையும் அதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் எனும் அறிவுறுத்தலையும் தரலாம் என வசந்தம் பார்வை நிகழ்ச்சியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை. Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இரவு வணக்கம் அண்ணா, நான் மன்னார் வேப்பங்குளம்லேருந்து ஃபாயிஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஃபாயிஸ், நெய்தல் பெண்ணே, அந்த கடல் காற்றில் உன் நீரம் காயவில்லை. தையல் பெண்ணே, நான் தாவித் திரியும் காதலும் மாறவில்லை. சிலுவையின் தீர்த்தனையிலும் கடல் மணலில் மண்டியிட்டும் என் காதல் உன் உயிரில் சேராதா அப்படின்னு சொல்லியிருக்க கவிதை சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்களோடு இரவு ஒரு நாளிலிருந்து தாசன் பிரியா இணைந்திருக்கிறாங்க. இரவு வணக்கங்களோடு கரோலினா ஆகாஷ் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு அட்டாம்பிட்டி புஷ்பராஜ் வந்திருக்காரு. உருவடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து இரவு வணக்கங்களோடு ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்கையர்கர் இரவு வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு வளமை போல இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அக்கறை பெற்று பள்ளிக்குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காரு. ஸ்டீவன் டெய்லர்ஸ் இருந்திருக்காங்க கொழும்பு 5 வணக்கம், நான் ஆர்ஜே ராஜ் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்சானா வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, நான் அம்பாறையிலிருந்து முஹாஜீர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஹாய் அண்ணா, இரவு நேரம் வணக்கம், நிகழ்ச்சி அருமை. வாகரையிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் அண்ணா, வசந்த நிலா நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கும் சகோதரருக்கு நன்றி சொல்லி புவனேஸ்வரி ஆறுமுகம் மலேசியாவிலிருந்து வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கங்களோடு அக்கறை பெற்று பப்டையில் நிசார் வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கங்களோடு வல்லவத்தி ராஜகோபால் பாலா வந்திருக்காரு. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோடு உரையாடலாம். அலையங்கள் 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம். இமானுவேல்.
0: எப்படி இருக்கீங்க இமானுவேல்?
1: என்ன
0: வெடிச்சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது
1: அப்படின்னு?
0: அடுத்த பாடலுக்காக
1: நம்ம இந்த பூணுகளை நவரண குடும்பத்தர்களும் மேபிக்கு அந்த மேனி குடும்பத்தர்களும் மற்றும் பணவத்த ரெண்டாம் ஆட்டா விஸ்வநாதர்களும் கணபதி அவர்களும் சோமசேரி அவர்களும் மற்றும் எட்டியார் சுமதி அவர்களும் மத்திய யோகேஸ்வரன் சத்யா ஜுவலர்ஸ் அவர்களும் மற்ற சில ஊழியர்களும் தாபீஸ் ராஜி அவர்களும் நீ பாமிச்ச ஊழியர்களும் மற்றவங்க டாக்டர் சதகுமார் அவர்களும் ரமேஷ் குமார் டாக்டர் அவர்களும் அனைவரும் கேட்கிறேன் சார்.
0: அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். சில உறவுகள் எப்போது நம் வாழ்க்கையில் வரும் என்று நமக்கே தெரியாது. ஆனா வந்த பிறகு யோசிக்க தோணும், ஏன் இவ்வளவு தாமதமாக இந்த உறவு நம் வாழ்க்கையில வந்தது அப்படின்னு. இதையெல்லாம் நினைத்து நினைத்து பார்க்கும்போது தான் ஒரு உண்மை புரியும். இப்போதாவது இந்த உறவு நம்ம வாழ்க்கையில் வந்ததே என்று. எப்போது வந்த உறவாக இருந்தால் என்ன, அது நம் வாழ்க்கையை மாற்றி செல்லும் அழகு இருக்குது இல்லையா? அதை அப்படியே ரசித்து கொண்டே இந்த வாழ்க்கையையும் நகர்ந்து செல்ல வேண்டும். இந்த இரவோடு இந்த இசையில் உங்களது கவலைகளை மறந்து நீங்களும் நகர்ந்து செல்வது போல் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

0: கற்றலை வசந்தத்தின்
1: வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் இப்போது 11:01.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்தின் லாவோடு இணைந்திருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுதினில் இறுதி மனத்தை அலத்திற்குள் வசந்த நிலா, நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? ஓம், சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. அப்புறம் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அப்படி என்ன கனவு? இந்த பாட்ட பாட சொன்னா பாதியில விழுங்கி விட்டீங்க. அப்படி என்ன கனவு? அப்படியா? சரி, யாரெல்லாம் சொல்லலாமே.
1: உன் கண்கள் பேசும் மொழிக்கு இந்த உலகில் எந்த தகராறிலும் அர்த்தம் இல்லை. உன் சிரிப்பு மலரும் இந்த நொடியில் இதயமும் மீண்டும் உயிர் பெறுகிறது. இரவுக்கு கூட பொறாமை வரும். உன் முகம் ஒளிரும் இரவு கடை பார்த்தால் இந்த ஒளியில் தனிமையும் கலராக மாறுகிறது.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

0: The Mess FM. 102.6. 102.8. நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் வைத்தியர் தஸ்லீம். தற்போது நாட்டில் பல இடங்களில் பரவி வரும் டெங்கு நோய் சம்பந்தமான விளக்கத்தையும் அதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் எனும் அறிவுறுத்தலையும் தரலாம் என வசந்தம் பார்வை நிகழ்ச்சியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுதினில் நீங்களும் என்னோடு உரையாட அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0312 2 775 0 அல்லது 0312 2 775 0 11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க? ஓ, நானும் சுகமாக இருக்கிறேன். அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? நன்றி. பிடுங்கி எடுத்து தாளாட்டுற மாதிரி இருக்கும். சரியா? நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குளிரான ஓர் இரவு பொழுதினில் வானில் தெரியும் முழுநிலவுடன் உன் கரம் பிடித்த கடற்கரையோரம் நடந்து சென்ற அந்த நாட்கள் மீண்டும் இந்த வாழ்வில் வந்துவிடுமா? நிலவை தேடும் இந்த வானில் நான் உன் நினைவுகளை தேடி அலைகிறேன். இரவும் நிலவும் தனிமையில் நானோ உனது நினைவினில் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மாதமும் முடிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். இந்த வருடத்தின் பாதி நாட்கள் கடந்தே போய்விட்டது இல்லையா? இந்த கடந்து போன நாட்களில் எத்தனை கவலைகளை நாம் கடந்து வந்திருப்போம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நாமும் தினமும் ஓடிதான் ஆக வேண்டும். இன்றைய தினம் அழைப்பினை மேற்கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் இரவு வணக்கங்களையும் தெரிவித்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீங்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: ஆனந்தமாக நம்மை மாற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்னொருத்தர் வந்து என்னை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்கின்ற கீழ்நிலையில் இருந்து என்னை நானே ஆனந்தமாக மாற்றிக் கொள்ள முடியும், அதற்கு ஆன்மீகமே உதவும் என்கின்ற திடமான நம்பிக்கையை என்னைக்கு மனசுக்குள்ள எடுத்துட்டு வரீங்களோ அன்றைய நாள் அல்ல, அந்த ஆயுளே நமக்கு புனிதப்பட்டு இந்த பிறவி எடுத்ததனுடைய பலனை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனால் தான் இதை மிகச் சிறப்பாக நம்முடைய கனகராஜையா அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2021லயாவது நீங்க திருவாரூர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் எங்க ஊர் பக்கம் வந்து ஆன்மீக ஆனந்தம்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கறத நிலை நிறுத்தி இனிமே வரக்கூடிய ஆண்டுகள்ல எல்லா மாவட்டங்களிலும் உலக நாடுகளை தாண்டி இந்த ஆன்மீக ஆனந்தம் அமைப்பு மிக சிறப்பாக விரிவடையணும், அதற்கு எல்லாம் அல்ல ஆரூரர் பெருமான் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த அலுவலை நிறைவு செய்கின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் வசந்தம் FM 102.8.

மக்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமை காலை பொழுதுல உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட ஏராளமானவர்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண பந்தங்களில் ஏற்படக்கூடிய அன்புக்குரிய உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். நீங்களும் கூட உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நாளைக்கு வேண்டிய இலக்கம் 0123275003 அதே போல 0123275101 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: வசந்தத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி கிழக்கால இருந்த சண்முகநாதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் சொல்லி கரோலினா ஹரி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாயக்கா, அன்பான காலினர் வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் ஆகியோரையும் நிகழ்ச்சி வந்து கொள்ளுங்கள் சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி கால நேரம் வணக்கம் அக்கா சொல்லி மட்டக்களப்பு கொக்கு வீட்டுல இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன் சொல்லி கொஸ்லந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி சந்திர நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் சந்தோஷ ஜாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் சொல்லி இருந்துள்ள எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பாதுக்கு சின்ன தம்பி நிகழ்ச்சி வந்திருந்தாங்க. அன்பு மனைவி பூமிகா சின்ன தம்பி, நித்ய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன், நாகேந்திரன், உமாச்சந்திரன், சின்னையா மகாதேவன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி டிடுக்ஷன் மற்றும் எட்டியாந்தோட்ட சிவா ஜுவல்லரி அன்பர்கள் நண்பர்கள் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்ன அளிக்க வேண்டிய இலக்கம் 0312-77-5003 அதேபோல 0312-77-5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றில்